0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நீங்கள் முடிவில் ஒரு ஆரம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் தெரிவு தந்த அத்தனை நேர் உள்ளங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களது பங்கு பெற்றதன் மூலம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. பல நேர்கள் அடித்து பிடித்து பங்கு கொண்டீர்கள். அத்தனை பேருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நேர்கள் 8 மணியிலிருந்து 9 மணி வரை இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருப்பவர் ஜிவி பிரகாஷ்குமார். ஜிவி பிரகாஷ்குமாரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அவரது பல்வேறு விதமான பாடல்கள், பல்வேறு திரைப்படங்கள் நேர் மனங்களை விட்டகலாத திரைப்படங்களாக இன்றும் வளம் வந்து கொண்டிருக்கின்றன என்ற வகையில் ஜிவி பிரகாஷ்குமார் இன்றைய நட்சத்திரமாக அடுத்து வருகின்ற 1 மணி பொழுதில் ஜொலிக்க இருக்கின்றார். இப்பொழுது நேரம் 8 மணி 3 நிமிடம்.

நேர்களை, ஜி வி பிரகாஷ்குமார் என்று சொன்னவுடன் எல்லோருக்கும் பல அவரது சாதனைகள், அவரது வரலாறுகள் பலருக்கும் நினைவுக்கு வரலாம். ஜி வி பிரகாஷ்குமார் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் இசையமைப்பாளர்களில் ஒருவர். அது மட்டுமல்ல, மிகச்சிறந்த நடிகர், ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். இப்படி பல பல்முகப்பட்ட திறமைகளை கொண்டிருக்கக்கூடியவர். 1990 இவர் தனது திரையுலக பயணத்துக்குள் நுழைந்தவர். 2010-2015 என்று தொடர்ச்சியாக பல்வேறு விதமான திரைப்படங்கள் மூலம் தனது மிகப்பெரிய சாதனை பட்டியலுக்குள் நீரோட்டத்துக்கு இணைத்து கொள்ளப்பட்டவர். பிரகாஷ்குமார் வெங்கடேஷ், ஜி வெங்கடேஷின் புதல்வர். அது மட்டுமல்ல, ஏஆர் ரஹ்மானின் ஒரு மூத்த சகோதரி. ஏஆர் ரஹ்மானின் மூத்த சகோதரியின் புதல்வர். இப்படி பல விதமான திரைப்பட பின்னணிகளை கொண்டிருக்கக்கூடியவர். இப்படியான ஜி வி பிரகாஷ்குமார் திரையுலகத்தில் நுழைந்தது ஒரு விபத்தல்ல. அவர் சின்ன வயதிலிருந்தே கர்நாடக சங்கீதம் பயின்று மிக சிறப்பாக இந்த திரையுலக

திரைப்படத்தில் தன்னை இணைத்து கொண்டவர். பல்வேறு விதமான திரைப்படங்கள் மூலம் நடித்து தனது திறமையை வெளிக்கொண்டு வந்தவர். ஜி வி பிரகாஷ்குமார் ஆரம்ப காலங்களில் மிகச்சிறந்த பல பாடல்களில் இணைத்து கொண்டவர். இன்று ஒரு பிஜிஎம் போய்கொண்டிருந்தது பார்த்தீர்கள், அந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் சிக்கி புக்கு ரயிலே என்ற அந்த பாடல், அந்த பாடலில் ஏ ஆர் ரஹ்மான் ஜி வி பிரகாஷ்குமாரின் அந்த குரலை பயன்படுத்தியிருப்பார். அவரது முதலாவது குரல் அதுதான். எஸ் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த ஜென்டில்மேன் திரைப்படத்தில் 1993 தனது மாமனாரான ஏ ஆர் ரஹ்மான் இசையில் தனது முதலாவது குரலை ஒலிக்கச் செய்தவர். அதன் பின்னர் இவர் ஹரிஷ் ஜெயராஜ் போன்றவர்களுடன் இணைந்து பல்வேறு விதமான திரைப்படங்களில் வேலை பார்த்தவர். அந்நியன், உன்னாலே உன்னாலே போன்ற திரைப்படங்களில் ஹரிஷ் ஜெயராஜுடன் இணைந்து கொண்டவர். இவ்வாறு பல முறைகள் பல துறைகளில் தனது கால் தடங்களை மெல்ல மெல்ல பதித்து வந்த ஜி வி பிரகாஷ்குமாருக்கு 2006 ஒரு பிரகாசம் கிடைத்தது. என்ன பிரகாசம் என்றால் வெயில் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தின் மூலம் ஒரு மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளராக தன்னை காட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பை வசந்தபால், இயக்குனர் வசந்தபாலனும் தயாரிப்பாளர் எஸ் சங்கரும் சேர்ந்து இவருக்கு வழங்குகின்றார்கள். அதைத் தொடர்ந்து மிகச்சிறந்த பல திரைப்படங்களுக்கான இசையமைப்பை தந்தவர். மதுராசப்பட்டினம் 2010 என்று பல திரைப்படங்களுக்கு பிற்காலத்திலே இசையமைத்து மதுராசப்பட்டினத்தில் வெளிவந்த பூக்கள் பூக்கும் தருணம் பாடல் இன்றும் கேட்கின்ற போது நேர்களது மனங்களில் பூக்கள் சொரியும். அப்படி பல வரலாறுகளை கொண்டிருக்கக்கூடிய ஜி வி பிரகாஷ்குமார் அவரது பிறந்தநாள் ஜூன் 13 இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்க இருக்கின்றார்.

நேர்களை இன்றைய நட்சத்திரமாக ஜி வி பிரகாஷ் குமார் ஒழித்துக் கொண்டிருக்கும் அதே வேளை எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை இந்த இயக்குனர் சிகரம் இயக்குனர் இமயம் இருவரையும் போட்டிக்கு அழைக்க வேண்டும் என்று. இன்றைக்கு ஒரு தருணம், இயக்குனர் சிகரத்துக்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள், இயக்குனர் இமயத்துக்கு எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்று பார்ப்போம். வாக்களியுங்கள், உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர் யார்? இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம்.

0: நேர்களை, இந்த வேளையில் ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் தொடர்பான முடிவுகள் சிலவற்றை பார்த்து கொண்டு நாங்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நேற்றைய தினம் நடைபெற்ற கனடா மற்றும் பொஸ்னியா ஹெர்சகோவினா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டியில் கனடாவும் பொஸ்னியாவும் ஒன்றுக்கொன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் போட்டியை முடிவு செய்தன. பொஸ்னியா என்பது நேர்களை தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுகளில் யூகோஸ்லாவியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நாடாக ஒரு நாடு இருந்தது. புரோக்கன் ரஷ்யா என்று சொல்லப்படுகின்ற ரஷ்யாவின் உடைவுகளுக்கு பின்னர் ரஷ்யா சார்ந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் பல உடையத் தொடங்கின. செக்கோஸ்லவாக்கியா, செக்கென்றும் சிலவாக்கென்றும் இரண்டு நாடுகளாக பிரிந்தது. அந்த செக் ரிப்பப்ளிக் அந்த நாட்டுடன் தான் தென்கொரியா மோதியிருந்தது நேற்றைய ஆரம்ப போட்டிகளில். அதேபோல் இப்போது பொஸ்னியா ஹெர்சகோவினா யூகோஸ்லாவியாவிலிருந்து பிரிந்து சென்ற ஒரு இன சுத்திகரிப்பு இடம்பெற்ற நாடு. 1995 பாரிய அளவிலான இன சுத்திகரிப்பில் 8000 மேற்பட்ட மக்கள் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அவர்கள் ஒரு கிராமத்தை அப்படியே சுற்றி வளைத்து கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றது. செச்னிய படுகொலைகள் என்று இன்றும் பேசப்படும். அது வேறு அரசியல். ஆனால் அதை பேசுகின்ற போது ஒரு மேலதிக தகவலுக்காக தந்தேன். கனடாவும் பொஸ்னியாவும் அதில் ஒன்றுக்கொன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் அந்த போட்டியை நிறைவு செய்து கொண்டன. கனடாவுக்கு மிக அதிக வாய்ப்புகள் இருந்தால், அதிக அளவிலான வாய்ப்புகள் காணப்பட்டாலும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த தவறியது என்று தான் சொல்ல வேண்டும். கனடா என்றாலும் சமநிலையில் முடிவிட்டது. ஒரே ஒரு குறை என்னவென்றால், கனடாவின் தலைவர் அல்போன்சா இதில் விளையாடவில்லை. அவர் உபாதை காரணமாக இந்த போட்டியில் முதலாவது போட்டியில் விளையாடவில்லை என்றாலும் கனடா சுதாகரித்து கொண்டு தன்னை சமநிலையில் முடித்திருக்கின்றது. இப்படி சமநிலையில் பல போட்டிகள் நிறைவடைந்த வண்ணம் இருக்கின்றன. ஆரம்ப போட்டியில் மெக்சிகோ வெற்றி பெற்றிருந்தது. மெக்சிகோ தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருந்தது. ஐக்கிய அமெரிக்கா பரகுவேயுடனான போட்டியில் 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருந்தது. அது மிகப்பெரிய வெற்றி. பரகுவே என்பது தென்னமெரிக்க நாடு. தென்னமெரிக்காவில் பொதுவாக அந்த எந்த நாட்டை எடுத்தால், அது உருகுவேயாக இருக்கலாம், பரகுவே, சிலி அல்லது கொலம்பியா, இன்னும் பிரேசில் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, வெனிசுவேலா, இப்படி பல நாடுகளும் உதைபந்தாட்டம் என்றால் அவர்கள் உயிரையும் கொடுக்கக்கூடியவர்கள். பிரேசில் உதைபந்தாட்ட வீரர்கள் இந்த விளையாடுவதற்காக 2026 ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் விளையாடுவதற்காக புறப்படுகின்ற போது விமானத்துக்கு நீர்த்தாரை வரவேற்பு அளித்தார்கள் பிரேசில் விமான நிலையத்தில். அப்படி வழி அனுப்புகின்ற மிகப்பெரிய சடங்காக அது நடத்தப்பட்டது. அதனால் அவர்கள் உயிருடன் உடலுடன் ஒட்டி வாழுகின்ற ஒரு விளையாட்டு தென்னமெரிக்க நாடுகளில் இந்த உதைபந்து. அந்த அணியை யூஎஸ் எங்களது ஐக்கிய அமெரிக்க அணி 4-0 கணக்கில் வெற்றி பெற்றிருப்பது உண்மையில் ஒரு அதிசயம்தான், உண்மையில் பாராட்டப்பட வேண்டியது. அதேபோல் இன்று நடைபெற்ற போட்டிகளில் கட்டாருக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையில், கட்டார் தெரியும் நேர்களுக்கு, கடந்த வருடம் 2022 22வது உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை நடாத்தி வெற்றி கண்டது. உலகத்தின் 500 மேற்பட்ட மக்கள் பார்வையாளர்களாக பார்த்து ரசித்த மிகச்சிறந்த ஒரு உதைபந்தாட்ட விழாவாக அது மாறியிருந்தது. அந்த நாடு சுவிட்சர்லாந்து. அதேபோல் தென் ஐரோப்பிய போட்டிகளிலே கலந்து கொண்டு ஒரு கலக்குகின்ற சுவிட்சர்லாந்து இரண்டும் மோதி 1-0 கணக்கில் வெற்றி தோல்வியின்றி போட்டி முடிவடைந்திருக்கின்றது. லீக் போட்டிகள் என்பதனால் எந்த அணி வெறுகிறதோ அந்த அணிக்கு 2. சமநிலையில் முடிவடைந்தால் ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வழங்கப்படும். அதேபோல் இன்னொரு ஆச்சரியம் நேர்களே, பிரேசில் மற்றும் மொரோக்கோ ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போட்டி. மொரோக்கோ சாதாரண அணி அல்ல, ஆப்பிரிக்க சாம்பியன் என்ற பட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு. அந்த மொரோக்கோ நாடும் தென்னமெரிக்க நாடான ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் பலமுறை இறுதிப் போட்டிக்கு வந்து 5 உலகக்கிண்ணத்தை தனதாக்கி கொண்டது. 58, 62, 70, 94, 2002 மறக்கக்கூடாத ஆண்டுகள். அதுக்காக தான் அடிக்கடி சொல்கிறோம். அந்த ஆண்டுகளில் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை தனதாக்கி கொண்ட பிரேசில் அணி வியக்குகின்ற அளவில் மொரோக்கோ மிக சிறப்பாக ஆடியிருந்தது. 1-0 கணக்கில் இது அந்த போட்டியும் சமநிலையில் முடிவடைந்திருக்கின்றது. இன்றைய தினம் இன்னொரு போட்டி இருக்கின்றது, ஹெய்ட்டி மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளுக்கிடையிலான போட்டி. ஹெய்ட்டி நாடு எல்லோருக்கும் தெரியும். ஹெய்ட்டி தீவுகள் என்பது பொதுவாக இந்த கரீபியன் தீவுகளுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த ஹெய்ட்டி தீவுக்கும் அதேபோல் ஸ்காட்லாந்து ஸ்காட்லாந்து என்பது யூகே, யுனைடெட் கிங்டம் என்று நாங்கள் சொல்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய நான்கு நாடுகளில் ஒன்று, இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து, வட அயர்லாந்து. அந்த ஸ்காட்லாந்து என்ற நாட்டுக்கும் இடையில் விளையாட்டு என்று வந்துவிட்டால் யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராஜ்யம் நான்காக உடைந்துவிடும். அந்த உடைவில் ஒன்று தான் இந்த ஸ்காட்லாந்து என்ற அணிகளுக்கு இடையில் இடம்பெற இருக்கின்றது போட்டி. அதுவும் என்ன முடிவில் இடம்பெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் லீக் சுற்று போட்டிகள் 104 போட்டிகள் இடம்பெற இருக்கின்றன. அத்தனையும் நிச்சயமாக நேர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாங்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து பயணிப்போம் நேர்களே.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship, PR, Work Permitடன் ஸ்ரீலங்கா Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
4: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
5: கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026 பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை, இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
6: சுகந்தன் 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
0: நீங்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியில் நாங்கள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரையும் அதே போல் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவையும் கொண்டு வந்திருக்கின்றோம். உங்களுக்கு மிகவும் பிடித்த இயக்குனர் யார், அந்த காரணத்தை சொல்லி நாங்கள் கேள்விகள் கேட்கவில்லை. நீங்கள் இந்த தெரிவுக்கான காரணத்தை மட்டும் சொல்லி உங்களது வாக்குகளை அளிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியின் முதலாவது நேர் வணக்கம்.
8: தீபன்
0: வாங்க. வணக்கம்.
8: வணக்கம்
0: வணக்கம் தீபன். வணக்கம். நலம் நலம். நீங்கள் எப்படி
8: தீபன்?
0: சரி, யாருக்கு உங்களது வாக்கு? இயக்குனர் இமயம் பாரதி ராஜா.
8: என்ன
0: காரணம்?
8: நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
9: குமார்.
0: குமார் வாருங்கள்.
9: அவரை
0: சொல்லுவோம் அடுத்த வாரம் நிச்சயமாக. எல்லாம் வரும், நீங்கள் தொடர்ந்து இணைந்திருந்தால் சகலதும் வரும். குமார், பயப்படுத்தவில்லை. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம்.
0: சின்னத்துறை வாருங்கள்.
10: நான் பாலச்சந்தர், இயக்குனர் சிகரம்.
0: சின்னத்துறை பாலச்சந்தர், காரணம் ஏதும் இருக்கா பாலச்சந்தருக்கு நீங்க வாக்களி?
10: நிச்சயமா இருக்குது. நான் 67 ஆம் ஆண்டு மேஜர் சந்திரகாந்த் படம் பார்த்தேன் முதல்ல.
0: சொல்லி வேலை இல்லை.
10: அப்ப நான் அதை பார்த்துட்டு யோசிச்சேன், நான் படம் பார்க்க போன காவல்காரன் பார்க்க அங்க ரோட்டெல்லாம் எல்லாம் சனம் அதை பார்க்கலாம். இதுல ராணி என்ன பெனிட்டன்லாம் ஓடினது இந்த படம் மேஜர் சந்திரன் சும்மா சனம் இல்ல போனேன். ஆனா அந்த படத்தை பார்த்து சின்ன வாயுது எனக்கு அறுபத்தெல்லாம் ஆண்டால் 13 வாயுது. அப்ப நான் யோசிச்சேன் நடை இப்படி ஒரு படம் தயாரிக்கிறதுக்கு இவ்வளவு மூளை போகணும்னு அதுல இருந்து யோசிச்சேன். பாலச்சந்திர படம் எல்லாமே பார்க்கணும், எல்லா படமுமே மிக தரமான தயாரிச்ச படங்கள், எல்லாமே அருமையான படங்கள் எல்லாம் பிடிச்சுக்கொண்டு.
0: மேஜர் சந்திரகாந்த் உண்மையில் ஒரு நாடகம், கே பாலச்சந்திரன் எழுதிய நாடகம். உங்களுக்கு தெரிந்தாலும் மேஜர் சுந்தரராஜனுக்கு அந்த பேர் வந்ததே மேஜர் சந்திரகாந்த் என்றார். உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை, இனி நேர்களுக்காக சொல்றேன். மேஜர் சந்திரகாந்த் என்ற திரைப்படம் மேஜர் சுந்தரராஜன் நடிப்பில் நாகேஷ் முத்துராமன் என்று பல நடிகர்கள் கூட்டத்தில் வெளிவந்தது. அந்த ஜெயலலிதா சொல்லிவேலுக்கு நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். கரண் வாருங்கள். இயக்குனர் இமயம், என்ன காரணம் எதுவும் இருக்கா? கருத்தம்மா கருத்தம்மா கிராம படம், அது நல்ல ஒரு படம். என்னண்டா கரண், இந்த பெண் சிசு கொலையை எதிர்த்து கொண்டு வந்தது பாரதி ராஜா என்று அவருக்கு பேர் வந்ததுக்கே பெரிய கதை இருக்குது. பாரதி என்பது அவரது சகோதரியின் பேர், ஜெயராஜ் என்பது சகோதரனின் பேர். இருவர் தாய் அந்த தங்கை சகோதரர் பாசத்தின் காரணமாக தனது பேரை, உண்மையில் அவருக்கு சின்னச்சாமி பேர், அந்த பாசத்தால் பாரதி ராஜா என்று மாற்றிக்கொண்டவர். அது மட்டுமல்ல, இவருக்கு இந்த கருத்தம்மா வேறு யாரும் அல்ல, பாரதி ராஜாவின் தாயின் பேர் தான் அந்த கருத்தம்மா. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் அண்ணா,
0: அதோ மார் சொல்லுங்கள்.
11: இமயத்துக்கு தான்.
0: இமயம் தானே
11: காரணம் என்னன்னு சொன்னால், அவற்ற படங்கள் வந்து எல்லாம் அந்த இதுகளுக்குள்ள செட்டுகளை பெரிய இதுகள் வச்சு எடுத்த அந்த நேரத்தில் கிராமப்புறத்துக்குள்ள கொண்டு போய் படத்தை அந்த சினிமா ஆக்கள் அதுக்குள்ளேயும் எடுக்கலாம்
0: படங்களும் கிராம படங்கள்.
11: ஆமா, அதை விட மற்றது வந்து இப்ப மற்ற படங்களை முதலே எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு மலையாள படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அது முதலே எடுக்கப்பட்ட அப்படியான நிகழ்வுகளுக்குள்ள அந்த கிராமப்புறங்கள் அது எல்லாரும் காட்சிப்படுத்தி இருப்பார். ஆனா இவர் மட்டும்தான் இந்த தமிழ் படத்துக்குள்ள முதல் முதல் அதை இப்படியும் எடுக்கலாம் என்று சொல்லி கொண்டு வந்தது கிராம படங்கள். எல்லா அருமையான படங்களும் பட தெரிவிகளும் இப்ப கருத்தமா இப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதை வச்ச தாயற்ற படம் அவருக்கு பேர் வச்சது தாயின் அந்த தமையன் சௌகரியின் பேரை வச்சுதான் பாரதி ராஜா என்று சொல்லியே வச்சிருக்கிற. இப்ப அதெல்லாம் அவற்ற அந்த மற்ற படங்களை எடுத்து கொண்டு போனால் எல்லா படமுமே கிராமப்புறமா இருந்தாலும் சிறப்பான பாடல்கள்.
0: நன்றி. ஆமாம், பாரதி ராஜாவுக்கு அப்படி ஒரு சின்ன குற்றமும் வந்தது. அவர் முதலில் 16 வயதிலேயே பிறகு கிழக்கே போகும் ரயில் படம் எடுத்தவுடன் பாரதி ராஜா கிராம படம் எடுக்கத்தான் இவன் லாயக்கு என்று பேசத் தொடங்கினார்கள் திரையுலகத்தில். அந்த ஜம்பவான் என்ன செய்தார், உடனடியாக சிவப்பு ரோஜாக்கள் என்ற படம், முற்று முழுதாக ஒரு ஆங்கில திரைப்படத்து பாணியில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நகரப்படத்தை எடுத்தார். சிவப்பு ரோஜாக்கள் மட்டுமல்ல, ஒரு கைதியின் டயரி, இப்படி அந்த பட்டியல் நகரம் டிக் டிக் டிக் என்ற ஒரு திரைப்படம் வந்தது, அது பாரதி ராஜா. ஒரு கைதியின் டயரி, பாரதி ராஜா, கமல்ஹாசனை வைத்து டிக் டிக் டிக், ஒரு கைதியின் டயரி, சிவப்பு ரோஜாக்கள், இவையெல்லாம் நகரச்சூழலை மையமாக வைத்து ஒரு இளைஞனின் கதையை, இளைஞனின் யுவதிகளின் கதையை மையமாக வைத்து எடுத்த திரைப்படம். நன்றி. அடுத்த நிறைய இணைப்போம். வணக்கம்.
12: வணக்கம் பாசன், நான் நம்பி இருக்கிறேன்.
0: நம்பி வாங்க.
12: சிகரமும் இமயம் மந்தைகளே, எங்களுக்கு எனக்கு வந்து சிகரம் தான் விருப்பமா இருக்கு. என்ன யாரும் காரணங்கள் நிறைய இருக்கு. அவர் நிறைய நடிகர்களை கொண்டிருக்கிறார், நிறைய நடிகர்களை கொண்டிருக்கிறார், எல்லாருக்கும் பால் கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு காரணம் தான் எனக்கு, நான் முதலாவதா தெரிவு செய்யக்கூடிய ஒரு காரணம். மற்றது கண்டுமே சிகரமும் இமயமும் வந்து ரெண்டும் குறையாது.
0: ஆனால்
12: மலையில இருந்து வந்ததுதான் சிகரம், மலைன்ற ஒரு பகுதி தான் சிகரம். அது வந்து குறையாது, ஆனால் என்னுடைய விருப்பத்தை தான் நான் சொல்றேன், மற்றது தெரியாது.
0: இல்ல, உங்களோட விருப்பத்தை தான் நாங்கள் கேட்கிறோம், வேற விஷயம் கேட்கல.
12: எனக்கு
0: அதுல நீங்க சங்கோஷப்படுத்தவே இல்லை.
12: எனக்கு
0: நன்றி. நன்றி நன்றி நம்பி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் பாசன், நான் மதன் நினைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
13: என்றுமே பாலச்சந்தருக்கு தான் எனது வாக்கு.
0: மதனும்
14: ஐயா பாலச்சந்திர படங்கள் விடல் விட்டு எண்ணலாது, மற்ற டைரக்டர்களை விடல் விட்டு எண்ணலாம், வெற்றி படங்களை பாலச்சந்திர விடல் விட்டு எண்ணலாது. அவற்ற பாலச்சந்திர
0: நன்றி நன்றி
14: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
15: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
15: ரவி.
0: ரவி சொல்லுங்க.
15: பாலச்சந்திரன் ஐயா, அது வந்து ரஜினி கமலன்னா எல்லாம் தெரியாக்கல வந்த அவரால் தான். அப்படி அப்படி ஒரு டைரக்டர் அவர், அவர் தான் சிறந்தவர். அப்படி அந்த அதாவது கொஞ்சம் நாலேஜ் வேணும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண அவர் மூவி. அப்படி ஒரு பெரிய மேது. நன்றியா.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
16: வணக்கம். சின்ன
0: வாருங்கள்.
16: ரெண்டு பேரும் படங்களும் அழகான படங்கள். டைரக்ஷன்ல எந்த குறையும் இல்ல, நல்லா செய்தார்கள். எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு கணம் பாரதி ராஜா தான். அதுக்கான காரணம் வந்து, முக்கியமான காரணம் வந்து, எங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் வந்து பாரதி ராஜா கிடைக்கிறது. எங்களுடைய தேசிய தலைவரோட ஒன்னா இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு.
0: அதுக்கானது
16: என்னுடைய வாக்கு.
0: சரி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. அடுத்த நேர். வணக்கம்.
17: வணக்கம். நான் காசி.
0: காசி சொல்லுங்கள்.
17: இமயம் தான் எப்படிதான் இமயம் சொல்றது கஷ்டம் தான்.
0: என்ன
17: நீங்க சொல்லி படிக்கல, சொன்னீங்களே பேர் தான் கர்த்தமாண்டு அப்படி கேட்டு கேட்கதான் பெருமை இல்லாம. அது என்ன என்னதான் இருந்தாலும் ஒரு எங்களுக்கு சில சில விஷயங்களை கொண்டு பிடிக்கும். என்ன
0: சரி விருப்பம் தான். இதுல
17: நீங்க போன வேறம் சொன்னீங்களா, அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளவு கூட தெரிஞ்சது. என்ன
0: நாங்கள் ஹெச்டியில கிடைச்சாங்க, போன வேறம் இல்ல ஹெச்டியில ஹெச்டியில
17: அந்த பாடல் எல்லாம் சிறப்பான பாடல். என்ன
0: கடலோர கவிதைகள்.
17: நன்றி நன்றி.
0: சத்யராஜை ஒரு நாயகனாக மாற்றிய பெருமை பாரதி ராஜாவுக்கு இருக்கு. நன்றி நன்றி
17: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
18: வணக்கம். எஸ் டி குமார்.
0: எஸ் டி குமார் வாருங்கள்.
18: எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். நல்ல நல்ல படங்கள் எல்லாம் எடுத்தவேதான் இல்லையன்னு இல்லை. ஆனால் எங்களுடைய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர் வந்து கூடுதலா இந்த கிராமப்புற படங்கள் மற்றது எங்கட நாட்டிலையும் போய் எல்லாரையும் சந்திச்சு படம் எடுக்கிறவங்க தான் இருந்தவர். அந்த விஷயங்கள்ல எங்களுக்கு ஆண்டியும் குரல் கொடுத்தவர். அதனால அவருக்கு தான் எனக்கு வாக்கு.
0: இயக்குனர் இமயம் நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
19: வணக்கம்.
0: இமயம்
19: தான் அவர் கடைசியா புலிக்கொடியா தான் அவர் மூடினது. அதுக்காக எனக்கு அவரை தம்பி இருக்கும்.
0: நன்றி
19: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
20: வணக்கம். அப்பன்
0: சொல்லுங்க.
20: நலம்
0: அப்பன், நீங்க எப்படி?
20: பத்மபூஷண விருதியே தவிர்த்து கொண்ட ஈழ மக்களுக்கும் ஈழ
0: தமிழருக்கான்
20: அந்த காரணம்.
0: எனக்கு விருது வேண்டாம், மக்கள் கஷ்டப்படுக்கு எனக்கு என்ன விருது என்ன?
20: ஓ அந்த விருது வேண்டாம்.
0: அது நல்ல பாயிண்ட் அப்ப. நன்றி நன்றி. அப்பன் பாரதி ராஜா நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
21: வணக்கம். நான் சுவந்தன்.
0: சுவந்தன் சொல்லுங்கள்.
21: ஆமாம், நான் வந்து கிரியேட்டிவ்னஸும் அந்த சினிமா உலகில் ஒரு புரட்சின்னு சொல்லலாம். பாரதி ராஜா வந்த பிறகு தானே இந்த வயல் தோட்டம் மாட்டு வண்டியில் கிராமத்து பாங்கெல்லாம் அவரால் மட்டும்தான் ஒரு புரட்சி செய்து தமிழ் சினிமாவில் அதை கொண்டு வந்தார். அவர் செய்த அந்த புரட்சி இதில் தான் தமிழர்கிட்ட கலாச்சாரத்தை காட்டக்கூடிய இருந்தது. கே பாலச்சந்திரன் பெற்றவர்களுக்கு நகரப்படங்கள் ஸ்டூடியோவில் எடுத்து போட்டு அப்படியே போய்வாங்க. எல்லாம் பெரிய ரிச்சான ஃபேமிலியில் இருக்கு. அந்த ஒரு கிராமத்து கதையை கொண்டு வந்ததுல அவருக்கு தான் அந்த இது கொடுக்கணும். அதே நேரம் அவர் இடையிடையே நீங்க சொன்ன மாதிரி இந்த கேப்டன் மகள் அதே மாதிரி இந்த சிவப் ரோஜாக்கள் மாதிரியான டிக் டிக் என்று சொல்லி சில திரல் படங்களும் எடுத்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் எடுக்க தெரிய வேண்டியது தான் உண்மை. அப்படியான ஒரு எளிமையாகவும் எளிமையாகவும் கலையை கொண்டு வந்திருக்காரு எங்களுக்காக, மக்களுக்காக.
0: நன்றி சுகந்தன்.
21: நன்றி.
0: ஆமாம் நேர்கள், ஏனைய நேர்களை நாங்கள் அடுத்த பாடலை தொடர்ந்து இணைத்துக் கொள்வோம். நேர்களே, பாடல் முக்கியம்.
1: இதே வேலையா போச்சு.

0: நேர்கள் இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கும் நேரம் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் ஜி வி பிரகாஷ்குமார். ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் அவரது குரலில் உத்ரா மற்றும் ஜி வி பிரகாஷ் ஆகியோரது குரல்களில் தெரி திரைப்படத்தில் அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 8:35 நேர்கள் காத்திருக்கும் நேர்களை நாங்கள் இந்த விளம்பர இடைவேளையின் பின்னர் இணைத்துக் கொள்வோம்.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
4: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
5: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 416-700-2222-J.CA.
7: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757. 647-459-9757.

0: சிஎம்மா தமிழ் எஃப்எம் சும்மா அதிரதில்ல.
1: பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்சத் திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன், 905-459-7042, புவனேஸ்வரி அம்மன் .ca.
2: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444, 416-293-3444. Leaf Truck Driving School.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்
3: நிகழ்ச்சியில் இப்பொழுது காத்திருந்த நேர்கள் ஓடிவிட்டார்கள். இருக்கின்ற நேரை இணைத்துக் கொள்ளும். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்கள். என்னாச்சு? வணக்கம். அவரும் பேசுவதாக இல்லை. பார்ப்போம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்த பாடலுடன் இணைந்திருக்கலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய நட்சத்திரமாக ஜோலித்துக் கொண்டிருப்பவர் ஜி வி பிரகாஷ்குமார். நாங்கள் இன்று கொண்டு வந்தது இயக்குனர் இமயம் மற்றும் இயக்குனர் சிகரம் இருவரையும் போட்டிக்கு கொண்டு வந்தோம். யாருக்கு வாக்கு என்பதை பார்ப்பதற்காக இப்பொழுது இயக்குனர் இமயம், இயக்குனர் சிகரம் இருவரும் வாக்குகளை இப்பொழுது பெற்ற வண்ணம் இருக்கின்றார்கள். யாருக்கு மிக கூடுதலான வாக்குகள் என்பது நிகழ்ச்சியின் நிறைவில் தெரியவர். இப்போது

இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 Scarborough Midland and Ellesmere 416-757-1000 mymechanicauto.ca

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் சும்மா அதிரதில்ல.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. டாக்டர் சபாபதி ரவீந்திரன், பிரேசஸ், இம்ப்ளான்ட் அண்ட் விஸ்டம் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், பட் சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா, ஹைவே 10 அண்ட் டண்டாஸ், 905-270-7844. ஸ்காப்ரோ, மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட், 416-283-9000. பிராம்டன், ஓப் டென்டல், ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
2: நேர்கள், இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் ஜிவி பிரகாஷ்குமார். இந்த வேளையிலே நாங்கள் இரண்டு இயக்குநர்களுக்கிடையிலான போட்டியிலே இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ஆகியோருக்கிடையிலான போட்டியில் இப்பொழுது பாரதி ராஜாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தீபன், கரண், தேவகுமார், சின்னா, காசி, எஸ்டி குமார், பவான் மற்றும் அப்பன் சுகந்தன் ஆகியோர், கே பாலச்சந்தர், குமார், சின்னத்துறை, நம்பி ராசையா, மதன், புவி. எங்கே பார்க்கலாம், 9 மணி வரை வாக்குகளை செலுத்தலாம். யார் வெற்றி பெறப்போகிறார்கள் என்று உங்களது வாக்குகளின் அடிப்படையில் வெற்றி தீர்மானிக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள்.

0: நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் நேர்களை ஒருவரை இணைத்துக் கொண்டு பாடலுடன் தொடர்ந்து இணைந்திருப்போம். வணக்கம்.
1: வணக்கம் பத்மநாதன் அழைக்கிறேன் அப்படிங்கிறீங்க.
0: ஓ நலம் பத்மநாதன், யாருக்கு உங்களது வாக்கு?
1: நான் வந்து பாரதி ராஜா
0: இயக்குனர் இமயத்துக்கு.
1: ஆமாம்.
0: சேட காரணம் என்ன?
1: காரணம் கண்டு வேறே எனக்கு பிடிக்கும், ஆனால் எனக்கு கூடுதலாக பாரதி ராஜா சொல்ல தேவையில்லை ஏன் பிடிக்கும்
0: சார். அவ்வளோ
1: நன்றி, வணக்கம்.

0: அது பராசக்தி திரைப்படத்தில் சீன் ரொனால் மற்றும் டி ஆகியோரது குரல்களில் ஜிவி பிரகாஷ்குமார் ஒரு சுத்த சன்னியாசியில் பட்டவர்த்தனமாக இசையமைத்த அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 8:54.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
7: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.1.
8: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
9: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
0: நேரம் 8:56. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற இன்றைய நட்சத்திர நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்று நிகழ்ச்சியிலே இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம் இருவரும் போட்டியில் ஈடுபட்டார்கள். பல நேர்கள் வாக்களிக்க வந்திருந்தார்கள். அவர்கள் பலருக்கும் ஒரு சின்ன சங்கடம், 2 கண்களுக்கு வாக்களிக்க சொன்னால் நாங்கள் எதற்கு வாக்களிப்பது என்று பலர் இப்போது இணைந்து தமது கருத்துக்களை சொல்லி வாக்களிக்க தாம் விரும்பவில்லை என்று விலகியிருக்கின்றார்கள். அப்படி ஒரு விருப்பம் 2 இயக்குனர்களிலும் அலாதி பிரியம் கொண்ட பலர் இருக்கின்றார்கள். என்றாலும் இதற்கிடையிலும் தமது அதீத விருப்பத்தை வழிகாட்டி இருக்கக்கூடிய நேர்கள், உண்மையில் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். வாக்களித்த நேர்களுக்கு உங்களுக்கு தான் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். நாங்கள் ஒரு சின்ன பரீட்சை வைத்தோம். யார் மிகச்சிறந்தவர் என்று உங்கள் மத்தியில் இருக்கின்றார் என்பதை பார்ப்பதற்காக பாரதி ராஜா, அதேபோல் கே பாலச்சந்தர் இருவரையும் இணைத்துக் கொண்டோம். இப்பொழுது ஒரு நேர் இணைகின்றார், அவரை இணைத்துக் கொண்டு தொடருவோம். வணக்கம்.
10: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க? எழில்வேந்தன்.
0: எழில்வேந்தன் சொல்லுங்க, யாருக்கு உங்களது வாக்கு?
10: எனது வாக்கு ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு அருமையான நல்ல பண்பான மனிதர் பாரதி ராஜா அவர்கள். அவருக்கு தான் என்னுடைய வாக்கு.
0: நன்றி எழில்வேந்தன், ஓடோடி வந்து வாக்களித்தன. ஆமாம், அது மிக அப்படி பல நேர்கள் வந்தார்கள். சிலர் வாக்களிக்க தாம் விரும்பவில்லை என்றார்கள். என்றாலும் அந்த ஈழத் தமிழர் இருவருமே மிகச்சிறந்த இயக்குனர்கள். ஒரே ஒரு விடயத்தில் பாரதி ராஜா உயர்ந்து நிற்கின்றார் ஈழத் தமிழர்கள் மத்தியில். நமக்காக, ஈழத் தமிழர்களுக்காக ஒரு திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் காலம் சரியாக அவருக்கு கை கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றாலும் அந்த முயற்சியில் பலரை, தனது சிஷ்ய பிள்ளைகளை ஈடுபடுத்தினார். என்று சீமான் அவரது உதவி இயக்குனராக இருந்தவர். இன்னும் பலர் இருக்கின்றார்கள் அவரது உதவி இயக்குனர்களாக. நிகழ்ச்சியில் வணக்கம்.
11: வணக்கம் வாசன், கொஞ்சம் லேட்டாக வந்தேன்.
0: சொல்லுங்கள் சாரா.
11: பாரதி ராஜா,
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம், நான் வந்துட்டேன் போட்டாக்கு வாக்கு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம், மூர்த்தி ஆகிக்கிறேன்.
0: மூர்த்தி சொல்லுங்கள்.
12: எங்களோட சப்போர்ட் பாரதராயா.
0: சரி, நன்றி மூர்த்தி. ஆமாம், அந்த ஈழத்தமிழர்கள் என்ற அந்த ஒரு விடயத்தில் பாரதி ராஜாவின் அந்த கடைக்கண் நெல் இதயத்தை அவர் வழங்கியிருந்தார் என்ற வகையில், பாரதி ராஜாவுக்கு வாக்குகள் குவிந்திருக்கின்றன என்ற வகையில், இயக்குனர் சிகரம் பாலச்சந்தருக்கு, கே பாலச்சந்தருக்கு குமார், சின்னத்துறை, நம்பி ராசையா, மதன் ரவி ஆகியோர் வாக்களித்திருந்தார்கள். இயக்குனர் இமயத்திற்கு தீபன், கரண், தேவகுமார், சின்னா, காசி, எஸ்டி குமார், பவான், அப்பன், சுகந்தன், பத்மநாதன், எழில்வேந்தன், சாரா, மூர்த்தி ஆகியோர் வாக்களித்திருந்தார்கள். என்ன செய்ய, இப்போது முனைந்து கொண்டிருக்கின்றார்கள். வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: செல்வம்
0: சொல்லுங்கள். நன்றி செல்வம். ஆமாம், அன்று அந்த பாரதி ராஜாவுக்கு வாக்களித்தோர் எண்ணிக்கை மிக அதிகம். பதினைந்து பேர் பாரதி ராஜாவுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஐந்து பேர் கே பாலச்சந்தருக்கு பாரதி ராஜா வெற்றி பெறுகின்றார். அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற ஜி வி பிரகாஷ்குமார் ஒரு இயக்குனர், ஒரு இசை அமைப்பாளர் என்பதற்கு அப்பால் நேர்களே, சரி இணைத்துக் கொள்வோம். பிறகு கோவிப்பார்கள் நேர்கள். வணக்கம்.

நிலையில் வெளிப்படுத்தியுள்ளனர் என அந்த கடிதத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த ஜனாதிபதி சட்டத்தரணிகளின் வெளிப்படுத்தலுக்கு சட்டப்பூர்வமான மற்றும் விஞ்ஞானபூர்வமான அடிப்படையை வழங்கும் வகையில் சட்ட மருத்துவ அதிகாரி ஒருவரால் நீதிமன்றத்தில் அறிக்கை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த கடிதத்தின் மூலம் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை முடக்குவதற்கு தங்களது குழுவினர் எண்ணவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அப்பாவியான பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவது எந்த விதத்திலும் தாமதிக்கக்கூடாது என்றும் அது ஜனாதிபதியின் முதன்மையான பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ள அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கான சட்ட நடவடிக்கைகள் அரசியல் களப்பெற்ற நம்பகமானவையாக அமைய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் 2022 கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் காரணமாக சுமார் 75 முதல் 100 கைதிகள் பிணையில் விடுதலை பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா தெரிவித்துள்ளார். 1979 நடைமுறையிலிருந்த பிடிஏ சட்டத்தில் பிணை வழங்கும் அதிகாரம் பெரும்பாலும் நிர்வாகத்துறையிலேயே இருந்ததாகவும் நீதித்துறைக்கு வரம்புகள் இருந்ததாகவும் கூறினார். 2022 இலக்க திருத்தத்தின் மூலம் மேல் நீதிமன்றம் மற்றும் மேல் முறையீட்டு நீதிமன்றங்களுக்கு பிணை வழங்கும் அதிகாரம் வழங்கப்பட்டதாகவும் அவர் விளக்கினார். மேலும் கைது செய்யப்பட்ட ஒருவர் ஒரு வருடத்திற்குள் வழக்கு தாக்கல் செய்யப்படாவிட்டால் அல்லது விசாரணை தாமதமாக இருந்தால் அவர் பிணை கோர நீதிமன்றங்களை அணுக முடியும் என புதிய சட்டம் அனுமதிப்பதாகவும் தெரிவித்தார். வழக்குகள் தாமதமின்றி தினசரி அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதும் இந்த திருத்தத்தின் முக்கிய அம்சமாகும். இந்த மாற்றங்கள் காரணமாகவே பல கைதிகள் தற்போது பிணை பெற முடிந்துள்ளதாகவும் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் ஒரு முக்கிய திருத்தம் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் மக்கள் சந்திப்பும் ஆய்வுப் பணியும் நேற்று முன்னெடுக்கப்பட்டதாக தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். முகாமில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களின் அன்றாட வாழ்வாதார பிரச்சினைகள், அடிப்படை வசதிகள், குடியிருப்பு தேவைகள் மற்றும் எதிர்கால வாழ்வாதார முன்னேற்றம் தொடர்பான கோரிக்கைகள் குறித்து மக்களிடம் நேரடியாக கேட்டறிந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அங்குள்ள குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டு வழங்கப்படவுள்ள புதிய குடியிருப்புகளின் இறுதிக்கட்ட கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகாலமாக மறுவாழ்வு முகாம்களில் வசித்து வரும் மக்களின் வாழ்வாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் வீட்டு வசதி திட்டங்கள் முக்கிய பங்காற்றும் என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இலங்கை உள்நாட்டுப் போரினால் தாயகத்தை விட்டு வெளியேறிய பல இலங்கை தமிழர்கள் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் தொடர்ந்து வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை எந்த வகையிலும் மூடி மறைக்க அனுமதிக்க மாட்டோம் என கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தல திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற விசேட ஆராதனையில் உரையாற்றிய அவர், கடந்த காலங்களில் மனித உயிர்களை காவு கொண்டவர்களும் ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களும் மீண்டும் சமூகத்தில் நல்லவர்களாக தோன்றுவதற்கு இடமளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். 2024 ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையை வெளிக்கொணர உறுதியளித்ததாகவும் அதன்படி விசாரணைகள் தற்போது வேகமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தாக்குதலின் பின்னணியில் அரசியல் சதித்திட்டம் இருந்திருக்கலாம் என்பதற்கான ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு வருவதாகவும் முன்பு மறைக்கப்பட்ட தகவல்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் விசாரணைகளை திசை திருப்ப சில அரசு தரப்பு முயற்சி செய்து வருவதாகவும் குற்றஞ்சாட்டிய அவர், நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை பாதிக்கவும் சாட்சிகளை அச்சுறுத்தவும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் கண்டிக்கத்தக்கவை என்றார். உண்மையை வெளிக்கொணரும் பணியில் அரசாங்கம், சட்ட அமுலாக்க அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகள் அரசியல் அழுத்தங்களுக்கு அஞ்சாமல் செயல்பட வேண்டும் என்றும், சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் துணிச்சலுடன் முன்வந்து சாட்சியமளிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார்.
ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு தனது இரண்டாவது

பயணமாக எதிர்வரும் 15 முதல் 24 வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. முன்னதாக சித்திரவதைக்கு எதிரான உடன்படிக்கையின் விருப்பத் தேர்வு நெறிமுறையில் இலங்கை 2017 டிசம்பர் மாதம் இணைந்தது. இதன் தொடர்ச்சியாக 2019 ஏப்ரலில் துணைக்குழு தனது முதல் பயணத்தை மேற்கொண்டது. இந்த நிலையில் தற்போது வரும் 4 உறுப்பினர்களை கொண்ட இந்த தூதுக்குழு அமைச்சர்கள் மட்டத்தில் சந்திப்புகளை நடத்தவுள்ளது. அத்துடன் தொடர்புடைய அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் மற்றும் குடிமை சமூக உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையுடனான ஈடுபாட்டுக் கொள்கை மற்றும் அரசியலமைப்புக்கு அமைவாக அரசாங்கம் இந்த துணைக்குழுவுடன் வெளிப்படையான மற்றும் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சுக்களில் ஈடுபடும் என்றும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் சமூக நிலைமை குறித்து கவலை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டை மீண்டும் தங்களிடம் ஒப்படைத்தால் திறம்பட நிர்வகித்து காட்டுவோம் என்று தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் மக்கள் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து வருவதாகவும் கூறினார். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் பல குடும்பங்களுக்கு தினமும் 3 வேளை உணவை பெற்றுக்கொள்வதே சவாலாக மாறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை பொதுஜன பெருமண கட்சியின் எதிர்காலம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பொதுஜன பெருமண இன்னும் வலுவான ஆதரவை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். முடிந்தால் நாட்டை மீண்டும் எங்களிடம் ஒப்படைத்து பாருங்கள். அதை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் என்றும் அவர் சவால் விடுத்தார்.

0: Indiga Chedika.
1: இந்திய தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முதல் தொகுதி பெண்கள் உட்பட 231 விமான பயிற்சி மாணவர்கள் இன்று இந்திய விமானப்படையில் அதிகாரிகளாக பதவியேற்றனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் துண்டிக்கல் பகுதியில் உள்ள விமானப்படை அகாடமியில் நடைபெற்ற பட்டமளிப்பு அணிவகுப்பில் 194 ஆண்கள் மற்றும் 37 பெண்கள் உட்பட மொத்தம் 231 பேர் அதிகாரிகளாக இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையைச் சேர்ந்த 9 அதிகாரிகளும், கடலோர காவல் படையைச் சேர்ந்த 3 அதிகாரிகளும், வியட்நாமைச் சேர்ந்த 2 அதிகாரிகளும் பட்டம் பெற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதிய அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். விமானப்படை தேசத்தின் பாதுகாப்புக்கான கேடயம் மற்றும் வாளாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறிய போதும், நவீன போர் முறைகள் வேகமாக மாறி வருவதாகவும், அதற்கேற்ப அதிகாரிகள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ரேடார், செயற்கைக்கோள், ட்ரோன் மற்றும் சென்சார் போன்ற தொழில்நுட்பங்கள் போர்க்களத்தை மாற்றிவிட்டதாக குறிப்பிட்ட அவர், எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள பயிற்சியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். மகளிர் அதிகாரிகளின் பங்கேற்பு விமானப்படையை மேலும் வலுப்படுத்தும் என்றும், இது பாதுகாப்புத்துறையில் முக்கிய முன்னேற்றமாக அமையும் என்றும் ராஜ்நாத் சிங் மேலும் தெரிவித்தார். சேலத்தில் 50 மேற்பட்ட பெண்களை ஆபாசமாக வீடியோ பதிவு செய்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக மத்திய குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும், குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மணிகண்டன் என்பவர் பெண்களை மிரட்டி பாலியல் வணிகத்தில் ஈடுபடுத்தியதாக போலீசார் அவரை கைது செய்துள்ள நிலையில், இதன் பின்னணியில் மேலும் பலர் இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென்றும், அவர்களின் தகவல்கள் வெளியே வராமல் பாதுகாக்க வேண்டுமென்றும் கோரப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் உள்ளார்களா என்பதை கண்டறியவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குற்றச்சாட்டில் உள்ள நபர் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் என ஊடகங்களில் வந்துள்ள தகவல்களின் அடிப்படையில் அரசியல் அழுத்தமின்றி நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய ராணுவத்தின் அடுத்த தலைமை தளபதியாக தற்போது துணை தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீட்சேத் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் வரும் June 30 பொறுப்பேற்க உள்ளார். தற்போதைய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி அதே நாளில் ஓய்வு பெறுவதை அடுத்து தீரத் புதிய தலைமை தளபதியாக பொறுப்பேற்கின்றார் என பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முன்னாள் மாணவரான தீத் சேத் 1986 கவசப்படையில் அதிகாரியாக தனது ராணுவ பணியை தொடங்கினார். சுமார் 40 பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ள அவர், செயல்பாடு, உத்தி, திறன் மேம்பாடு மற்றும் ராணுவ நிர்வாகத்தில் விரிவான அனுபவம் பெற்றவர். பாலைவன பகுதிகள், மேற்கு பிராந்தியம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் படைப்பிரிவுகளுக்கு தலைமை தாங்கியுள்ளார். இந்திய ராணுவத்தின் முக்கிய தாக்குதல் படைப்பிரிவுகளில் ஒன்றான சுதர்சன் சக்ரா படைப்பிரிவின் தளபதியாகவும் பணியாற்றியுள்ளார். தென்மேற்கு மற்றும் தெற்கு ராணுவ கட்டளைகளின் தலைவராகவும் செயல்பட்ட அவர், படைகளை நவீனமயமாக்குதல் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை ராணுவ நடவடிக்கைகளுடன் ஒருங்கிணைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளார். சிறந்த ராணுவ நிபுணராக அறியப்படும் தீர்த் சேத் பல்வேறு தொழில்முறை ராணுவ பயிற்சிகளில் உயரிய சாதனைகளை படைத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: ஒன்டாரியோவில் July 1 முதல் வாகன காப்புறுதி விதிகளில் முக்கிய மாற்றங்கள் அமுலுக்கு வர உள்ளன. இதன் காரணமாக காப்பீட்டை புதுப்பிக்கும் வாகன சாரதிகள் முன்பை விட அதிக தேர்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். தற்போது வாகன காப்புறுதியில் கட்டாயமாக உள்ள 12 நலன்களில் 9 நலன்கள் இனி விருப்பு தேர்வாக மாறுகின்றன. இதன் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு அதிக சுதந்திரம் வழங்கப்படுவதாக மாகாண அரசு தெரிவித்திருக்கின்றது. அதே நேரத்தில் மருத்துவ செலவுகள், மறுவாழ்வு சிகிச்சை மற்றும் பராமரிப்பு உதவி போன்ற முக்கிய நலன்கள் தொடர்ந்து கட்டாய காப்பீட்டு பாதுகாப்பாகவே இருக்கும். இந்த மாற்றம் 2024 ஒன்டாரியோ வரவு செலவு திட்டத்தில் முதன் முதலாக அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் குறைந்த காப்புறுதி கட்டணத்தை தேர்வு செய்யும் சிலர் எதிர்காலத்தில் விபத்து ஏற்பட்டால் அதிக நிதி ஆபத்தை சந்திக்க நேரிடலாம் என்று காப்புறுதி நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே காப்பீட்டை புதுப்பிக்கும் முன் ஒவ்வொரு நலனின் முக்கியத்துவத்தையும் கவனமாக பரிசீலிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் கனடா குடும்பங்களின் மொத்த நிகர சொத்து மதிப்பு 1.3% உயர்ந்து 18.6 டிரில்லியன் டாலரை தாண்டியுள்ளதாக கனடா புள்ளி விவரத்துறை தெரிவித்திருக்கின்றது. ஒரு நபருக்கான சராசரி நிகர சொத்து மதிப்பு 442,896 டாலரிலிருந்து 448,433 டாலராக உயர்ந்துள்ளது. நிதி மற்றும் நிதியல்லாத சொத்துக்கள் இரண்டிலும் வளர்ச்சி பதிவாகியுள்ளது. குறிப்பாக கடந்த 2 காலாண்டுகளாக சரிவை கண்டிருந்த நிதியல்லா சொத்துக்கள் 1.1% உயர்ந்துள்ளன. இந்த உயர்வுக்கு முக்கிய காரணமாக குடியிருப்பு ரியல் எஸ்டேட் சொத்துக்களின் மதிப்பு அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவின் வீட்டுச் சந்தை ஒரு ஆண்டுக்கு மேலான மந்த நிலைக்கு பிறகு மீட்சி பாதையில் இருப்பதற்கான அறிகுறியாக இந்த வளர்ச்சி பார்க்கப்படுகிறது என்று RBC வங்கியின் பொருளாதார நிபுணர் ரேச்சர் பட்டாக்லியா தெரிவித்துள்ளார். வீட்டு விலைகள் மற்றும் சொத்து மதிப்புகள் அதிகரித்ததன் மூலம் கனடா குடும்பங்களின் செல்வநிலை மேலும் வலுவடைந்துள்ளதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். உலகின் மிகப்பெரிய கடற்படை போர் பயிற்சியான ரிம்பாக் 2026 பங்கேற்க 12 ஆண்டுகளுக்கு பிறகு கனடா தனது நீர்மூழ்கி கப்பலை அனுப்புகிறது. கனடாவின் செயல்பாட்டில் உள்ள ஒரே நீர்மூழ்கி கப்பலான HMCS கோனபுரூக் ஹவாய் அருகே நடைபெறும் இந்த பயிற்சியில் 2 போர்க்கப்பல்களுடன் இணைந்து பங்கேற்க உள்ளது. 2011 வன்கூவர் தீவருகே விபத்துக்குள்ளான இந்த நீர்மூழ்கி கப்பல் 14 ஆண்டுகள் இடம்பெற்ற திருத்த மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு பிறகு மீண்டும் சேவைக்கு திரும்பியுள்ளது. இதற்காக சுமார் $715 மில்லியன் செலவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. புதிய மின்னணு போர் கண்காணிப்பு அமைப்பு, மேம்படுத்தப்பட்ட பேட்டரி மற்றும் அச்சுறுத்தல்களை கண்டறியும் திறன் உள்ளிட்ட நவீன வசதிகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. June 24 முதல் July 31 வரை நடைபெறும் பயிற்சி நடவடிக்கைகளில் 31 நாடுகளைச் சேர்ந்த 25,000-க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள், 40 போர்க்கப்பல்கள், 5 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 140 விமானங்கள் பங்கேற்க உள்ளன மற்றும் மொத்தம் 800 ராணுவத்தினர் இதில் பங்கேற்கின்றனர். பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் 2022 அறிவிக்கப்பட்ட இந்தோ பசிபிக் பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக கனடாவின் பங்கேற்பு முக்கியத்துவம் பெறுகிறது.
0: உலகச் செய்திகள்.
1: ஸ்டேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலில் உயிரிழந்த ஈரானின் முன்னாள் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியின் இறுதிச் சடங்கு ஜூலை மாதம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ தகவலின்படி இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் July 4 முதல் தொடங்கி July 9 அன்று வரை சொந்த ஊரான மர்ஹத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. இடைப்பட்ட நாட்களில் தெஹ்ரான் மற்றும் குவம் உள்ளிட்ட நகரங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறும். கொமைனி 2026 பிப்ரவரியில் நடைபெற்ற அமெரிக்க ஸ்டீல் கூட்டு தாக்குதலில் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அவரது மரணம் மத்திய கிழக்கு அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இஸ்லாமிய பாரம்பரியத்தில் மரணம் ஏற்பட்டால் விரைவில் அடக்கம் செய்யப்படுவது வழக்கம் என்றாலும் போர் சூழ்நிலை காரணமாக தாமதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது மறைவுக்கு பிறகு அதிகார மாற்றம் ஏற்பட்டு புதிய தலைமை அமைப்பு செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியர்களை கொண்ட கப்பல்களை ஈரான் தாக்கியது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறிய குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரானின் தூதரகம் மற்றும் அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் இந்த குற்றச்சாட்டை அடிப்படையற்றது என்றும் தவறானது என்றும் கூறி வெண்மையாக மறுத்துள்ளன. மாறாக சில தாக்குதல்கள் அமெரிக்காவின் நடவடிக்கைகளால் நிகழ்ந்திருக்கலாம் என்றும் அதனால் இந்திய பணியாளர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரம் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் நடைபெறும் கப்பல் பாதுகாப்பு சம்பவங்களை மையமாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையே புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே அமைதி ஒப்பந்தம் நெருங்கி வருவதாகவும் ஆனால் கடல் பாதுகாப்பு மற்றும் தடைகள் நீக்கம் போன்ற விவகாரங்களில் இன்னும் முரண்பாடுகள் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் தலைமையில் நடைபெற்ற மத்தியஸ்த முயற்சிகளின் பின்னர் இரு நாடுகளும் ஒப்பந்தத்தின் இறுதி வடிவத்தை ஏற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் இலத்திரனியல் முறையில் கையெழுத்தாகும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் நடைமுறைக்கு வரலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறப்பு, தற்காலிக போர் நிறுத்த நீடிப்பு மற்றும் ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த ஒப்பந்தம் உலகளாவிய அமைதிக்கான முக்கிய முன்னேற்றம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஈரான் தரப்பில் சில அம்சங்கள் குறித்து இன்னும் சந்தேகம் நிலவுகிறது எனவும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த ஒப்பந்தம் வெற்றிகரமாக நடைமுறைக்கு வந்தால் நீண்டகாலமாக நீடித்த மத்திய கிழக்கு பதட்டத்தில் முக்கிய மாற்றம் ஏற்படும் என்று சர்வதேச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: 2026 ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகளில் இன்று டொரண்டோ நேரம் நள்ளிரவு 12 மணிக்கு வன்கூவர் நகரில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகள் போட்டியிடுகின்றன. 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ள நிலையில் கனடாவின் வன்கூவர் நகரில் நடைபெறும் முதல் போட்டியாக இந்த போட்டி அமைகிறது. ஆஸ்திரேலியா தொடர்ந்து 6வது முறையாக உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ளது. அதேவேளை துருக்கி 2002 பிறகு முதல் முறையாக உலகக்கோப்பையில் மீண்டும் பங்கேற்கிறது. வன்கூவர் நகரம் இந்த தொடரில் மொத்தம் 7 போட்டிகளை நடத்துகிறது. போட்டியை காண ரசிகர்கள் பெரும் எண்ணிக்கையில் நகரம் முழுவதும் திரண்டுள்ளனர். இதற்கான செலவுகள் சுமார் 685 முதல் 729 மில்லியன் டாலர்கள் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நகர மையப்பகுதிகளில் வீதிகள் மூடப்பட்டுள்ளன என்றும் ஊர்வலங்கள் காரணமாக போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் 2022 ஆண்டு கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் காரணமாக சுமார் 75 முதல் 100 கைதிகள் பிணையில் விடுதலை பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முதல் தொகுதி பெண்கள் உட்பட 231 விமான பயிற்சி மாணவர்கள் இன்று இந்திய விமானப்படையில் அதிகாரிகளாக பதவியேற்றனர். உலகின் மிகப்பெரிய கடற்படை போர் பயிற்சியான ரிம்பேக் 2026 பங்கேற்க 12 ஆண்டுகளுக்கு பிறகு கனடா தனது நீர்மூழ்கி கப்பலை அனுப்புகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் அமைதி ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது பிரதான செய்தி அறிக்கையை காலை 5 மணிக்கு கேட்கலாம்.

0: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: The friendly radio for channels around, around the universe. CMR Tamil FM 101.3.
0: உலக நிகழ்வுகளின் உண்மை செய்திகளை உடனுக்குடன் எடுத்து வருவது CMR Tamil FM.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. Singaraj.
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
4: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
5: நெல்லை டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸாக நிலவுகிறது. இரவு பொழுதில் அது 20 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. அதேவேளை காற்று மணிக்கு 17-18 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கலாம், 33 கிலோமீட்டர் வரை வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளைய தினம் 14ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. பகல் பொழுது வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ், இரவு பொழுது வெப்பநிலை 9 பாகை செல்சியஸாக நிலவ இருக்கும். அதேவேளை பகல் பொழுதில் மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. என்றாலும் வருகின்ற திங்கட்கிழமை வானம் மிக பிரகாசமாக காட்சி தரும். அதேவேளை பகல் பொழுது வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ் வரை அதிகரிக்க இருக்கின்றது. இரவு பொழுது வெப்பநிலை 14 பாகை செல்சியஸாக நிலவும். செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி 24 பாகை செல்சியஸாக பகல் பொழுது வெப்பநிலை நிலவும். அதேவேளை மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இரவு பொழுது 15 பாகை செல்சியஸ். புதன்கிழமை 21 பாகை, வியாழக்கிழமை 21 பாகை, வெள்ளிக்கிழமை 23 பாகை செல்சியஸாக பகல் பொழுது வெப்பநிலைகள் நிலவ இருக்கின்றன. நீங்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில்.
6: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. 8044.

0: அசத்தும் அலைவரிசை எஃப்எம் 101.3 சேலம் எஃப்எம்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
5: ஏசியா கோல்ட் இங்க்,
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: சாய் குரூப் ஆஃப் கம்பெனி மிசிசாகாவில் உடனடி வேலை வாய்ப்பு. அனுபவம் உள்ள டிஷ் வாஷர்ஸ், செஃப் ஆகியோர் தேவை. நல்ல வேலை சூழல், உடனடியாக சேரும் வாய்ப்பு. உங்களுக்கு சமையல் துறையில் அனுபவம் இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம். இன்றே அழையுங்கள். 647-291-0300, 647-291-0300. மிசிசாகாவில் டிஷ் வாஷர்ஸ் மற்றும் செஃப்புக்கான வேலை வாய்ப்பு.
7: நேர்களை, இன்றைய ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியில் இன்றைய தினம் 3வது போட்டி ஹெய்டி மற்றும் ஸ்காட்லாந்து ஆகிய அணிகளுக்கு இடையில் போஸ்டனில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இதில் ஸ்காட்லாந்து அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஹெய்டி மற்றும் ஸ்காட்லாந்து ஆகிய அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் இப்பொழுது சி பிரிவில் இடம்பெற்ற 4 அணிகளும் விளையாடிய போட்டிகளில் ஸ்காட்லாந்து, பிரேசில், மொரோக்கோ மற்றும் ஹெய்டி ஆகிய 4 அணிகள் இந்த சி பிரிவில் இடம்பெற்றிருந்தன. என்ற வகையில் ஸ்காட்லாந்து 3 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது. அதேபோல் மொரோக்கோ 1 புள்ளியினையும், பிரேசில் 1 புள்ளியினையும், ஹெய்டி எந்த புள்ளிகளையும் பெறாத நிலையில் ஸ்காட்லாந்து இப்போது வரை முதலாம் இடத்தை பிடித்திருக்கின்றது. நேரம் சரியாக 11:37.

0: Ня-ня-ня.
1: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. கேன் ஸ்மைல் டென்டல். வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661, 416-475-4661,

நேரம் இப்பொழுது 11:42. நேர்களே, இந்த வேளையில் அசாம் மாநிலத்தில் ஒரு விமான விபத்து சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விமான விபத்து சம்பவத்தில் 5 விமானப்படை வீரர்கள் பலியாகியிருக்கின்றார்கள். அசாமின் ஜோர்ஜ் கட்டில் விமானப்படை போக்குவரத்து விமானம் AN-32 விபத்துக்குள்ளானதில் விமானப்படையின் 5 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. விபத்து குறித்த விசாரணைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் அதேவேளை, விமானப்படைக்கு சொந்தமான AN-32 ரக போக்குவரத்து விமானம் அசாமின் ஜோர்ஜ்கட் விமானப்படை நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், 2 இன்ஜின்கள் கொண்ட இந்த விமானத்தில் பயணித்த விமானப்படையின் 5 வீரர்களும் உயிரிழந்திருப்பதாகவும், இது தொடர்பாக இந்திய விமானப்படை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், அசாமின் ஜோர்ஜ்கட்டில் இன்று காலை சுமார் 10 மணியளவில் வழக்கமான பயணத்தின் போது இந்திய விமானப்படையின் இந்த விமானம் விபத்துக்குள்ளான செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இந்த துயரமான காலகட்ட செய்தியில் இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் தாம் உறுதுணையாக நிற்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதேவேளை, உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இந்திய விமானப்படை தனது ஆழ்ந்த இரங்கல்களையும் வெளியிட்டிருக்கின்றனர்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
6: அசத்தும் அலைவரிசை FM 101.3 CMR தமிழ் FM.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60
8: முதியோர்
9: பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
10: மக்களின் மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரூவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரூ. 416-299-9393.
11: நேர்களை, வவுனியாவில் நீதிமன்ற உத்தியோகத்தர் உட்பட மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பொது சொத்துக்களை முறைகேடாக கையாண்ட குற்றச்சாட்டில் வவுனியா நீதிமன்றில் கடமை புரியும் சிரேஷ்ட உத்தியோகத்தர் உட்பட மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றச்சம்பவம் தொடர்பான சந்தேக நபர் ஒருவரின் வழக்கின் கோவைகளை நீதிமன்றத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் கைமாற்றியது, அதற்கு உதவி புரிந்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக வவுனியா விசேட குற்ற தடுப்பு போலீசார் நேற்று முன்தினம் நீதிமன்ற உத்தியோகத்தரை விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவரை கைது செய்தார்கள் என்றும், கைது செய்யப்பட்டவரிடமிருந்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அவரை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தியிருந்தனர் என்றும், இதன்போது அவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.

0: அசத்தும் அலைவரிசை FM 101.3 சுயமார் தமிழ் FM.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: Everything okay, no problem and dinam.
4: Bar kalamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155.
3: 416-268-0155. Last minute left. Closing
4: the Pradesh Chellathuk. Thanks. Selvam.
3: Sari, sari.
2: GTA முழுவதும் அதிர்வெண் 101.3 அகிலமங்கும் www.cmr.fm. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
6: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
7: உங்களுக்கு. ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போயிட கோசதியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் டீன் கலி.
6: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800. 905-270-8800.
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்,

0: சத்தியமா தமிழ் எஃப்எம் சும்மா அதிரதில்ல.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475705773 புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462

வழமை போல் 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவது நேராக நாங்கள் இணைத்துக் கொள்வது வணக்கம்.
1: வணக்கம் நாட்டியார் ரகு, எப்படி சுமார் இருக்கிறீர்களா வாசல்?
0: நல்ல நலம் ரகு, நீங்கள் எப்படி நலமா?
1: அருமையா இருக்கிறேன், நன்றி கேட்டதற்கு. எங்க பார்த்தாலும் சின்னசாமியை பத்தி தான், அதாவது பாரதி ராஜா பத்தி தான் பேச்சு. யார் தொலைபேசியில் எடுத்தாலும் எங்கு போனாலும் பார்த்தாலும் அவரை மறக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் அது மாதிரி அங்க ஒரு பழக்கமுடக்கு நெருக்கிய பழக்கம் இருந்தாலும் ஒரு வகையில பழக்கம், ஒரு நல்ல மனிதர். அவர் நினைவாக இந்த பாடல், இது பாடல் அவருக்கும் இதற்கு சம்பந்தமே இல்லை. கேவி மாமாவின் இசையில வந்த பாடல், கேவி மகாதேவன் இசையில வந்த பாடல், இதே வினை தூங்கும் போது பாட முடியுமா என்ற பாடலை கேட்டு ரசிப்போமே. ரசித்து தெரிந்த அனைவருக்கும் ஒரு அருமையான பாடல் சிவரஞ்சனி ராகத்தில்.
0: இன்னைக்கு நாங்கள் பாரதி ராஜாவின் திரைப்படத்தில் இருந்து சிவரஞ்சனி ராகத்தில் பாடல் கொண்டு வந்தோம்.
1: ஆமாம், இந்த பாடலை கொண்டு வந்தேன். ஆனால் அதே சமயத்து பாரதி ராஜாவின் பாடலை கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அதே எங்கு பார்த்தாலும் அதே தான், நாங்கள் சின்னசாமி என்று அவர் சொல்லுவோம்.
0: சின்னசாமி தான் அவற்ற இயற்பெயர், பாரதி ராஜா என்று பிறகு. அவர் தனது சகோதரி பாரதி, தனது சகோதரி பாரதி, சகோதரன் ஜெயராஜ் இருவரது பெயரையும் இணைத்து பாரதி ராஜா என்று மாற்றி கொண்டார்.
1: ஆமாம்,
0: நன்றி ரகு. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு பாடலொலிக்கிறது.

0: அந்த பாடல் ஒளித்தமைந்த நேரம் 12:08 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். உங்களது விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4169353005.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிக்கு அருகில் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: You're listening to Tamil FM on CMR FM 101.3. More music, more talk.
1: சம்மர் டைமில் ஒரு செம்ம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
4: தமிழை இங்கு கொட்டி தீரா,
1: ஆண்ட்ரியா,
4: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றே.
1: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.கிளிக்கூட்.ca.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் பாஷன். செல்வி.
0: செல்வி வணக்கம். என்ன பாடல் செல்வி?
1: எனக்கு காதல் துளிகள் படத்தில் இருந்து செவ்வான மூச்சு கொண்டவர்.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு கே ஜே ஜேசுதாஸ், எஸ் பி சைலஜா குரல்களில்.
1: நன்றி.

0: அந்த பாடல் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த காதல் கிளிகள் திரைப்படத்தில் ஹேவி மகாதேவன் இசையில் ஒளித்தோய்ந்த நேரம். சரியாக ஹேவி மகாதேவன் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் எஸ் வி சைலஜா ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம். சரியாக 12:15. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நேர் விருப்ப நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர் விருப்ப நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வழமை போல் 4169300055 இந்த தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நேர்கள் இந்த திருலோகச்சந்தர் பற்றி பேசுகின்ற போது அவரது நினைவு தினம் நினைவுக்கு வருகின்றது. ஜூன் 11 அவர் பிறந்து ஜூன் 15 இறந்தவர். இந்த நாட்கள்லாம் திருலோகச்சந்தரது நினைவு தினங்கள். ஏசி திருலோகச்சந்தர் இன்று நாங்கள் இயக்குனர் சிகரம், இயக்குனர் இமயம் என்றெல்லாம் பேசுகின்றோம். இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக விளங்கிய பல இயக்குனர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுள் 1960 1980 காலகட்டத்தில் வெற்றி படங்களை தந்த மிகப்பெரிய இயக்குனராக ஏசி திருலோகச்சந்தர் பார்க்கப்படுகின்றார். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், எம் ஜி ராமச்சந்திரன், ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பலரது முன்னணி படங்களில் இவர் பணியாற்றியவர். இவருக்குரிய சிறப்பு என்னவென்றால், தெய்வ மகன் என்ற திரைப்படத்தை சிவாஜி கணேசன் 3 நடிக்க இவர்தான் அந்த திரைப்படத்தை இயக்கியவர். இந்தியாவின் சார்பில் ஆஸ்கார் விருதுக்காக சிறந்த வெளிநாட்டு திரைப்பட பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் எதுவென்றால் ஏசி திருலோகச்சந்தரின் இந்த தெய்வ மகன்தான். இப்படி பல வெற்றிகள் அவரிடம் இருக்கின்றது. ஏவிஎம்மின் முதல் வண்ண திரைப்படமான அன்பேவா தமிழ் திரைப்பட உலகத்தில் அன்றைய முன்னணி நடிகரான எம்ஜிஆர் அவர்களை ஒரு முழு நீள காதல் திரைப்படமாக இயக்கி ஒரு புகழை பெற்றுக் கொடுத்தவர் ஏசி திருலோகச்சந்தர் என்ற அந்த தகவல்களை இந்த வேளையிலே வழங்கிக் கொண்டு நிகழ்ச்சிகளில் அடுத்து வரும் நேர்களை இணைக்க இருக்கின்றோம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்?
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வாசனா, காந்தி.
0: ஓ காந்தி, நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
1: நானே நலம் எடுக்கிறேன். எனக்கு வந்து தாய்நாடு படத்தில் ஒரு முல்லை
0: ஒரு முல்லை பூவிடம் நெஞ்சமானது தஞ்சமானது பாடல் வருகிறது. காந்தி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து வண்ணம் இருக்கு.

0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
1: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் மாதிரி நான் மதன் அழைக்கின்றேன்.
2: சொல்லுங்கள்,
3: என்ன பாட்டு? இந்த பாட்டு கேப்பாட்டி பண்ணி அந்த
2: நன்றி நிகழ்ச்சியில் என்ன

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757. 647-459-9757.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: தர்மாதேக்ரன். எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நலம். தர்மா, என்ன பாடல்?
1: தெய்வம் தந்த வீடு இருக்க.
0: சரி, வீதியில் நிற்கிறீங்க. சரி, பாடல் ஒழிக்கிறது நன்றி.
2: தெய்வம்

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் Mega Sale.
2: கனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்கார்ப்ரோ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்டிங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 4167462.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம், நான் திலகவதி அமரராஜா பேசுறேன். அதிகாலை வணக்கம் வாசகர் அவர்களுக்கு. இப்படி நிலமா இருக்கிறீங்களா?
0: நிலம், நீங்கள் நிலமா?
1: நிலமா இருக்கிறோம். எங்களுக்கு முதல்ல சொல்ல ஒரு விஷயமாக வாழ்த்துக்களை என்னன்னா, எங்களோட மக்களுக்காக சிறிய மரல மனது சந்தோஷப்படுத்தவும் மூளைய வேலை கொடுக்கவும் அந்த ஞாபகங்கள் மறதிகளை பழைய நினைவுகளை கொண்டு வந்து பழைய படங்கள் பழைய பாடல்கள் சித்தரிக்கும். உங்களுக்கு முதல் அனைத்து சிறியர்களுக்கும் நன்றி சொல்ல வேணும். சொல்லிக்கொண்டு இன்று நான் கேட்கும் பாடல் அன்னை வேறுபடத்துல மல்லிகை பூக்கள் மன்மதன் பார்க்க இத்தனை நாளான்ற பாடல். இதெல்லாம் நாங்கள் அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வந்து அந்த நாட்டுல இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த நாட்டுக்கு வந்து இந்த நிகழ்ச்சிகள் கிடைக்கிறது. நேற்றைக்கு சட்டர்டேல நான் முழு நிகழ்ச்சிக்கும் பங்கெடுக்கிறேன். அது பங்கெடுக்கவில்லைன்னு கொஞ்சம் கவலை. ஆனா அதோட சந்தோஷமா சீனியர் குரூப்போட நாங்க அமெரிக்கா சென்று ராஜராஜ சிரியம்மர் பாட்டு வந்தோம். காலமே 6 மணிக்கு வரைக்கும் 10 மணிக்கு. அது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம நாட்டு முகம் தெரிஞ்ச மக்கள் முகம் தெரியாத மக்களோட போய் வந்தது ரொம்ப சந்தோஷமா. அதுக்கு பாட்டு இன்னைக்கு வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி. பாடல் ஒலிக்கிறது.

காஷ்மீரில் இந்த வேளையில் உலகத்தில் நீர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பல்வேறு வகையில் தீர்வுகள் காண்பதற்கான முயற்சிகள் இப்போது பல நாடுகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்ற செய்திகள் நீங்கள் அறிவீர்கள். இப்போது டுபாய் அரசாங்கம் இதற்கான ஒரு தீர்வை பல்வேறு நுணுக்கங்களாக கண்டறிய முயற்சி செய்கின்றது. இனி தண்ணீருக்கும் பஞ்சமில்லை என்ற வகையில் மில்லியன் கணக்கான மக்களின் தாகம் தீர்க்கும் டுபாயின் புதிய சோலார் திட்டத்தின் மூலம் ஒரு தீர்வு எட்டப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டுபாய் நகரம் ஹஸ்பான் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தை கட்டி வருகிறது. இது உலகின் மிகப்பெரிய சூரிய சக்தியால் இயங்கும் உப்பு நீக்க நிலையமாக அமையவிருக்கின்றது. டுபாய் மின்சாரம் மற்றும் நீர் ஆணையகம் அக்வா பவர் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் சர்வதேச நீர் சுத்திகரிப்பு நிறுவனமான வியோலியா வழங்கும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த நிலையம் நாளொன்றுக்கு 818,000 கனமீட்டர் தண்ணீரை சுத்திகரித்து தினமும் 2 மில்லியன் லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீரை வழங்கும் திறன் கொண்டதென்றும் பாரம்பரிய புதை வடிவ எரிபொருள் ஆலைகளுடன் ஒப்பிடுகையில் இது மிக குறைந்த ஆற்றலையே பயன்படுத்துகின்றது என்றும், அதாவது 1 கனமீட்டர் தண்ணீரை சுத்திகரிக்க வெறும் 2.9 கிலோவாட் மின்சாரத்தை மட்டுமே இது பயன்படுத்தி செயல்திறனில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையம் நடப்பு 2026 திறக்கப்பட்டு 2027 அதன் முழு உற்பத்தி திறனை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது உலகத்துக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்ற அதே வேளை சீனாவில் உள்ள 3 ஜோஜஸ் டேம் ஜாங்ஸி ரிவர் மீது கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய நீர்மின் அணைகளில் ஒன்று. இந்த அணையில் சுமார் 40 கன கிலோமீட்டர் நீர் சேமிக்கப்படுகிறது. அதாவது சுமார் 10 டிரில்லியன் கலன் நீர் கடல் மட்டத்திலிருந்து 175 மீட்டர் உயரத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அளவுக்கு மிகப்பெரிய நீரின் எடை ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டதால் பூமியின் சுழற்சி மந்த நிலை மாற்றமடைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒரு பனிச்சறுக்கு வீரர் தனது கைகளை விரிக்கும் போது சுழற்சி வேகம் குறைவதை போன்று ஒரு இயற்பியல் விதியாக இது வர்ணிக்கப்படுகிறது. இவ்வாறு நீர் தொடர்பான பல புதிய புதுமைகள் புகுத்தப்படுகின்ற அதே வேளை அது தொடர்பான எதிர்வினைகளையும் மனிதகுலம் சந்தித்து வருகின்றது.

0: 5.3 CMA Tamil FM. சும்மா அதிரதில்ல.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. அதோ நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் தேவகுமார், நன்றி. நீங்கள் எப்படி?
1: நலமா இருக்கிறோம். உங்களோட நிகழ்ச்சியோட நாங்களும் பயணித்துக் கொண்டிருந்தோம். அருமையான திரேச பாடல், திரேச அலசல் மாதிரியே போய் கொண்டிருந்தது. உங்களோட பாடல்கள், பாடற அது இந்த தெளிவுகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. கொண்டிருந்தோம் எனக்கு இன்றைக்கு நாடோடிகள் படத்தில இருந்து ஆடுங்கடா அந்த ஒரு குத்து பாடல் இருந்து பார்க்கலாம்
0: சார். பாடல் ஒலிக்கும் நன்றி, நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றிகளா. நன்றி, வாய்ப்பு.
0: ஆமாம் நேர்களே, இப்பொழுது ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் பக்கம் செல்வோம். தற்போது வென்கூவரில் ஆஸ்திரேலியா மற்றும் துருக்கி ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆஸ்திரேலிய அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்து வருகின்றது. குரூப் டியில் ஐக்கிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, துருக்கி, பரகுவே ஆகிய நாடுகள் இடம் வருகின்றன. ஏற்கனவே ஆஸ்திரேலியா ஒரு போட்டியிலே வெற்றி பெற்று பரகுவே அணிக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்று இப்பொழுது புள்ளிப்பட்டியலில் முதலாம் இடத்தில் இருக்கின்றது 3 புள்ளிகளுடன். ஆஸ்திரேலிய அணி இப்பொழுது துருக்கி அணியுடன் மோதி வருகின்றது. துருக்கி அணியுடன் மோதி வரும் இந்த போட்டியில் 1-0 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னணி வகித்து வருகின்றது. துருக்கி மற்றும் பரகுவே ஆகியன புள்ளிகள் எதுவும் பெறாத நிலையில் இருக்கின்றன. என்ற வகையில் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, துருக்கி, பரகுவே ஆகிய அணிகளுக்கிடையிலான போட்டியில் இப்பொழுது ஆஸ்திரேலியா மற்றும் துருக்கி ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் அரையிறுதி இப்போது ஹாஃப் டைம் அரை மணி நேர முதலாவது பாதியாட்டம் இப்போது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. முதலாவது பாதியாட்டத்தின் நிறைவில் ஆஸ்திரேலியா 1 கோல், துருக்கி எந்த ஒரு கோலும் பெறாத நிலையில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னணி வகிக்கின்றது. இது ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் தொடர்பான நேர்களுக்கான உடனடி தகவல்கள். தேவகுமார் விருப்பப்பாடு.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 12:56. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: Everything okay? No problem and it's nam.
2: Bar kalam closing da adikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4 சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இரக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிராம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca.
6: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் கானம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
7: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
8: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்கமே பாக்குறேன்
9: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்த கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன் டீன்கலி.
8: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 905-270-8800. 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காசிநாதன்.
0: வாங்க. என்ன பாடு?
1: உலகி எம்ஜிஆர் படம் தான் கால்காரன் என்று நினைத்தேன் வந்தான். 100 வயது அஞ்சு மணிக்கு கேட்க வேண்டிய பாட்டு. அந்த காதல் பாட்டுகள்லாம் கதைச்சு கொண்டு கேட்கலாம் போச்சு.
0: பாடல் ஒலிக்கிறது. நன்றி.
1: நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.

அந்த பாடல் ஒலிக்க இருக்க நேரம் சரியாக 1 மணி. நேர்கள் 2 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். மலமை போல் அலையுங்கள். 4165930055 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் இணைந்து 2 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு வாங்கலாம்.

0: டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் groceries.ca 905-417-6069.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000, 416-489-2000 GTA credit.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம், இது அருண் கணேசன்.
0: சொல்லுங்க அருண் கணேசன்,
1: எப்படி இருக்கிறீங்களா? சோமா இருக்கிறீங்களா?
0: ஓ நலம் நலம், நன்றி.
1: எனக்கு யார் நீ படத்துல இருந்து நானே வருவேன் அந்த பாட்டு தாங்கோ.
0: சரி, பாடலொலிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நேர்களே, 1:06, இந்த வேளையில் நாங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 2 வரை உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியிலே அருண் விரும்பி கேட்ட அந்த பாடல் அடுத்து ஒளிபரப்பாக இருக்கின்றது. இந்த நிலையில் இப்பொழுது பல்வேறு விதமான விடயங்கள் உலகளவில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில், ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் இப்பொழுது வன்கூவர் நகரில் ஆஸ்திரேலியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு இடையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போட்டிகளுக்கிடையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. எப்போதையும் விட நெருக்கமாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கின்றது என்றும், அடுத்த 24 இது இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீப் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முன்பை விட இப்போது மிக நெருக்கமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த 24 ஒப்பந்தம் இடம்பெறும் என்றும், அந்த ஒப்பந்தம் தொடர்பான நம்பிக்கையினை இப்போது பாகிஸ்தான் பிரதமர் வெளிப்படுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கிடையிலான இந்த யுத்தம் நிறைவுக்கு வருமானால் உலகளாவிய ரீதியில் பல்வேறு நாடுகள் கொஞ்சம் பெட்ரோலிய விலைகள் தொடர்பில் மூச்சு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது.

0: ஆசியமார் தமிழ் FM 101.1. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாட், திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாட், 825 பேஸ்னோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரிணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் பவான்.
0: நலம் நலம். நீங்கள் எப்படி பவான்? என்ன வேணும் மேட்ச் எப்படி போகுது?
1: இறங்கியல
0: ஈஸ்வரி பாடிய பாடல் என்ன? பளிங்கு நாள் ஒரு மாதிரி.
1: அதான்
0: சரி, பாடல் ஒழிக்கும் நன்றி. நிகழ்ச்சியில்
1: நன்றி.

0: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-94-94.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,200 வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
2: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு குட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா.
4: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் கிளிக்கூட் CA.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: நான் கலியவர்தான் கேட்கிறேன். படம் உரிமை குரல், பாட்டு விழிய கதை எழுது, மற்ற அந்த முதல் நாங்கள் எடுக்கல, புது அப்பு வந்து அவ்வளோ கிளியர் இல்லையா? இது பழைய அப்பெல்லாம் இப்போ நான் கேட்கிறேன்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்த கொண்டு நம்பிக்கைக்கு வருதன்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேரிடுகின்றார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சுவானந்தன்.
0: சுவானந்தன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: இருவருடம் படத்திலிருந்து கண்ணையிலே தோன்றினார் என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன். ஒருவர் பாடல் கேட்டு.
0: நன்றி. நன்றி.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 905-667-7200.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222 416-700-2222 J.CA.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண் ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

நேர்களை, இப்பொழுது ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது கோலையும் இப்போது தனதாக்கி இருக்கின்றது. 2-0 என்ற நிலையில் ஆஸ்திரேலியா முன்னணியில் இருக்கின்றது. ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற வேண்டும் என்று பல தமிழ் நெஞ்சங்களது அவா நிரோஷன் வேலப்பிள்ளை அந்த அணியில் விளையாடுவதால் தமிழ் பாரம்பரியத்தை கொண்ட ஒரு வீரர் விளையாடுவதன் காரணமாக இப்பொழுது அவர் ஆஸ்திரேலிய அணிக்கு பல எங்களது உறவுகள் பலர் இப்போது ஆஸ்திரேலிய அணிக்கு ஆதரவாக அந்த போட்டிகளை பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். வன்கூவர் நகரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற துருக்கிக்கு எதிரான போட்டியில் இரண்டாவது பாதி ஆட்டத்தில் இப்போது மற்றொரு கோலை ஆஸ்திரேலியா தனதாக்கி கொண்டிருக்கின்றது என்ற நிலையில் 2-0 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னணி வகிக்கின்றது. டி பிரிவில் இடம்பெறுகின்ற நாடுகளில் ஆஸ்திரேலியா, துருக்கி மற்றும் ஐக்கிய அமெரிக்கா, பரகுவே ஆகிய நாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன.

0: நேரம் இப்பொழுது 1:47 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியின் மற்றொரு நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம். லலித்
0: சொல்லுங்கள். என்ன பாடல்?
1: எனக்கு சூரிய வம்சம் படத்திலிருந்து ரோசா பூ, இந்த ரோசா பூ
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: ஓ வெண்பா வணக்கம். பாருங்கள் என்ன பாடல் வெண்பா?
1: எனக்கு ரிக்ஷா மாமா கொடுத்துருந்தது, தங்க நிலவுக்குள் நிலம் ஒன்று.
0: சரி, அந்த பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தது. ஆமாம் நேர்களே, அந்த பாடலுடன் நானும் விடைபெறும் நேரம். இதுவரை நேரமன் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள் மாலை 6 மணி தொடக்கம் 2 மணி வரை தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளுடன் இணைந்து சிறப்பித்த நேர்கள் மற்றும் பாடல்கள் விரும்பி கேட்ட நேர்கள், காட்டலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள், அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தொடர்ந்து உங்களுடன் உங்கள் அன்பறிவிப்பாளர் எஸ்டி செந்தில்நாதன் இணைந்திருப்பார் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி வணக்கம் நேர்களே.

0: நேரம் 2 மணி.
1: CMR தமிழ் செவன்.
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் 2022 கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் காரணமாக சுமார் 75 முதல் 100 கைதிகள் பிணையில் விடுதலை பெறும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தினை தவராசா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் மக்கள் சந்திப்பு ஆய்வுப் பணி நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டதாக தமிழக அமைச்சர் ராதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய பாதுகாப்பு அகாடமியின் முதல் தொகுதி பெண்கள் உட்பட 231 விமான பயிற்சி மாணவர்கள் இந்திய விமானப்படையில் அதிகாரிகளாக பதவியேற்றனர். ஒன்டாரியோவில் ஜூலை 1 முதல் வாகன காப்புறுதி விதிகளில் முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. இதன் காரணமாக காப்பீட்டை புதுப்பிக்கும் வாகன சாரதிகள் முன்பைவிட அதிக தேர்வுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக
3: மகிழ்ச்சியடைய
4: சிஎம்ஆர்

நன்றி எஸ் எஸ் வாசன். நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்லான். இன்று ஜூன் மாதம் 14 2026 ஞாயிற்றுக்கிழமை. புதிய நாளன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று ஜூன் 14 பிறந்த நாள், திருமண நாள். கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சிஎம்ஆர் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொண்டபெரும்பாக்கத்தில் 23 பாகை செல்சியஸாக இருக்கிறது, 26 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தென்மேற்கு திசைநோக்கி மணிக்கு 17 கிலோமீட்டர் வகுப்பில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 20 பாகை செல்சியஸாக குறைபடி வந்த வேளையிலே சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30% என்று

0: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
3: மியூசிக் கனெக்ட்ஸ்.
2: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 3:06 நிகழ்ச்சிகளில் தொடர்வது

0: கனடாக்கு வந்து ஒரு கிளம்ப வரையில் என்றால் பிரச்சனையா தான் கிடக்குது. அதுக்கு அந்த அதுக்குதான் சொல்றது, ஊர்லயே சொல்றது என்ன, நகை செய்கிறவே நகையை செய்ய வேணும் என்னோடு பண்ணு. இல்லை என்றால் நான் ஒரு கிழமை போற இளமை வராம விட்டு நான் வந்திருக்கலாம ஒன்று கிடக்குது, வராம விட்டதால எனக்கு இல்லை பிரச்சனையா கிடக்கு.
1: கட்டிலில்
2: பழக்கம்
1: அது கட்டில் இல்ல, வந்ததால் பிச்சர் கட்டியலோ தொட்டில் பழக்கம் சுடுகாரு வேற
2: தொட்டில் கட்டில் சேம்
1: தொட்டில் வேற இது வேற
2: தொட்டில்
1: கட்டில் கட்டில் இதுதான் தொட்டில் இதுன்றது.

0: அதே கட்டில் தொட்டில்
1: விளக்கு இல்ல, அது அது விளக்குறாங்களுக்கு விளக்கம் சரியா
0: கஷ்டப்பட்டிருப்பது
1: கதையை பார்த்து நாங்கள் எஸ்கேப் ஆகக்கூடும்
0: அதாவது
1: அப்ப நான் என்ன பிரச்சனையோ என்ன தெரியல, தெரிய இருந்தால் இப்படி கேட்குதான் சொல்லி போட்டு மகரிஷியை பார்த்துட்டு
0: கேட்டேன்.
1: அப்படித்தான் யோசிச்சிடான் திடீரெட்டு கேட்க மகரிஷி என்றோட அப்பொருத்தர் வரவே தானே, நான் மகரிஷி கதைங்கிற அப்ப அந்த ரிஜி வந்து ஒரு வைப்ரேட் பண்ணி தான்
0: சொல்லுவேன்.
1: மகரிஷி கதைங்கிற அப்ப அவர் தானா கொடுத்தா சொல்லி மகரிஷி தெரியாது, நான் ரெடி உள்ளாட வெட்ட போய் கேட்டுறாரு
0: வயசு மட்டும் தான் தெரியும் சொல்லி.
1: ஓ அவர் பின்ன சொன்னார் படார் என்று எந்த டயலாக் எடுத்து சொன்னார், எனக்கு பிச்சர் வந்தால் என்று சொல்லி துவங்கினேன்.
0: அவருக்கும் சொல்லி போட்டார்.
1: ஓ அப்ப நான் சொன்னேன், இப்படி கோபுறது இல்லைண்ட நீர் வந்து மகரிஞ்சிய காடு இல்லை, அதால நீர் உண்மை அருகே இல்லை என்று சொல்லி துவங்கினார். அப்ப நான் என்ன இந்த ஆள் மகரஞ்சி இதோட தான் மகரஞ்சி ஆகணும் பண்ணார், தான் மகரிஞ்சி
0: ஆகணுமா போறேன்
1: அந்த எனக்கு தெரியல. அப்ப எனக்கு பின்ன படார் என்று சொன்னார் தான் மகரிஞ்சி ஆகணும், மகரிஞ்சி மாதிரி நீர் வேட்டி கட்டுவீரோடு
0: வேட்டி கட்டுற.
1: அப்ப நான் என்ன கொண்டு பிளாக்கிறேன், முதல்ல எனக்கு மகரிஞ்சி என்றால் என்ன யார் என்று தெரியாது, அப்புறம் அதுக்குள்ள அவரை எப்படி வேட்டி கட்டு வேற என்று தெரியாது,
0: அட தெரிஞ்சாதான் தெரியும்.
1: ஓ பின்ன அவர் விட்டவாள் இல்லை இல்ல, நீர் வந்து எனக்கு மகரிஞ்சி மாதிரி வேட்டி கட்டி விடணும்,
0: மகரிஞ்சி மாதிரி வேட்டி கட்டு.
1: ஓ பின்ன படார என்றால் மகரிஞ்சி மாதிரி வேட்டி கட்டினாலும் பரவாயில்ல, மகரிஞ்சி மாதிரி தலைப்பாக கட்டோடு விட்டேன்,
0: மகரஜியே தெரியாது என்ன
1: நான் தெரியாதனமா அம்பிட்டு போனேன். கடைசி ஒரு ஆள் தானே அவர் என்ன முட்டார் இல்ல, நான் சொன்ன வேற எனக்கு மகரிஜியை தெரியாது, எனக்கு பேட்டி கட்டவும் தெரியாது, எனக்கு தலப்பாவும் தெரியாது. அவர் இது சொன்னார் எனக்கு என்ன செய்வீரோ தெரியாது, நான் மகரிஞ்சி மாதிரி இப்ப தான் வந்து மகரிஞ்சி ஆகணும்.
0: சில வேளையில அந்த கடையில அன்றைக்கு பார்த்த நான் அங்க ரெடிமேட் போட்டி கிடைச்சிருக்கிறோம்.
1: அதான் அப்ப நான் சொன்னேன் எனக்கு தெரியாது, உங்க
0: மகரிஞ்சி
1: என்ன செய்யறேன்னு தெரியாது, கடைசியா தான் நான் போட்டு வரணும் வேலை சத்தியமா கடவுள் சத்தியமா சொல்றேன், எனக்கு யார் மகர்ஜி என்று தெரியாது, அவர் எப்படி வேண்டி கட்டவர் என்று தெரியாது. ஓ அப்படி என்று சொல்ல பேது கடைசியா தான் கேட்டார், அங்க தூரத்தில் ஒருத்தர் நிற்கிறார், அவர் போட்டார் ஒன்று கேட்டார். அப்ப நான் யார் என்று சொல்ல, அந்த கோடாரில் ஒரு தமிழாளர்கள் ரெண்டு பேர் போட்டார் ஒன்று.
0: ஏன் அவர் மகர்ஜி
1: இல்ல இல்ல, அப்ப அவருக்கு இவர் வந்து காசு கொடுக்க விடுவாங்க. அப்ப அதனால வந்து இவர் வந்து இப்படி ஒரு ஆக்டிங் கொண்டு விட்டு இருக்கிறார். தான் வந்து கடவுள் ஆயிட்டார், இதாயிட்டார், அவருக்கு இதாயிட்டது, அவருக்கு வந்து கூட ஜோயிச்சு அவர் கடவுள் இப்படி ஒரு இது ஆயிட்டாரு, அவர் நெஞ்சு எல்லாம் கதைப்பாருன்றதுக்காக வண்டி அவர் ஆக்ட் பண்றாராம்.
0: ஓ அதுவும் ஒரு வழி இருக்கு.
1: ஓ அப்ப எனக்கு தான் எனக்கு அஞ்சு கட்டு அறிவு கட்டு.
0: அது என்ன அஞ்சு கட்டு போய் அறிவு கட்டது?
1: அது என்ன தெரியும், எனக்கு தெரியுமே இப்படி ஒன்று சொல்லி மகரிஞ்சிய தெரியும் போட்டு நான் பின்ன கடைசியா இல்ல அப்படிங்க கேட்டேன். அவர் போட்டார் தானே, யார் அந்த மகரிஞ்சிய? அவர் சொன்னார் எனக்கே தெரியாது.
0: என்னது
1: எனக்கே தெரியாது?
0: எனக்கே தெரியாது. ஓ அப்ப இவர அவரை கவுக்கிறதுக்கு இவர் இப்படி அடிச்சிருக்க?
1: ஓ அவர் அந்த இடத்த போகும் பிறகு இவர் வந்து மகரிஞ்சி மகரிஞ்சி என்னோட கதை கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்கு அந்த ஆள் கொதஞ்சு எனக்கு மூளை எல்லாம் குழம்பி உப்ப எனக்கு இரவில் படுத்தாடி அவருக்கு ஒரு கிளவையா
0: மகரிஞ்சிட்டு
1: தெரியாது. எனக்கு மகரிஞ்சி வாரி வீட்டி கட்டி விடட்டு, நானும் உள்ள எல்லாரையும் கேட்டு பார்த்தேன், அந்த சாமியாரோ இந்த சாமியாரோ அப்படியோ இப்படியோ அவர் இல்ல மகரிஞ்சி மகரிஞ்சி என்றே சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப பேருக்கோவர் அப்ப எப்படி என்று அப்பதான் பிரதா ஜோச்சரோட கடவுளே நான் பேசாம பேரு மாஷரோட சேர்ந்து போயிருக்கலாம், தெரியாத்திரமா இந்த ஆளுக்குள்ள இதை கொடுத்து அதுக்குள்ள இப்படி நடந்து பிரச்சனையா போய் பேருந்தா ஜோச்சன் நான் என்னதான் தண்டாலும் வெள்ளிக்கிழமை மாஷரோட வந்துடுவோம், இது ஏதோ ஏதோ ஒரு ஆட்டியோ சதி என்று சொல்லி பிரதா ஜோச்சன்.
0: ஓ அது சில போல இருக்கலாம், வேணுமெண்டு சதி செய்யறதா எங்களுக்கு தெரியாம எத்தனை பேர் பதிபிடிப்பிடம் சதி பிடிப்பிடம்
1: சதி பிடிப்பிற கொடி பிடிக்கிறோம்
0: சதி சதி சதி சதி செய்கிறது
1: சதி செய்கிறதா அது கொடி பிடிக்கிறேன் சொல்றது.
0: ஓ கொடி பிடிக்கிறதோ கொடி பிடிக்கிறா நல்லதுக்கு தானே கொடி பிடிப்பிடம்
1: அதே சொல்றேன் அவருக்கு தான் அவர் கொடி பிடிப்பாரு சொல்லி சொல்லி
0: சப்போர்ட் பண்றதா
1: என்ன சில பேர் சொல்லுவேன் அவர் மாஸ்டருக்கு தான் கொடி பிடிப்பாரு.
0: ஓ என்ன மாஸ்டர் தான் கொடி கிடக்குது
1: அந்த குடியில் அது வந்து அதாவது மாஸ்டர் என்ன சொன்னாலும் அவருக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் தானே அப்படி சொல்றது கொடி பிடிக்கிறது.
0: ஓ
1: சில பேர் சொல்லிவிடுவார் அபத்தியால் அவருக்கு அவருக்கு தான் கொடி குடி
0: கொடி குடிப்பார். ஓ அவர் அங்காலாம் கூட நிற்கிறவர்
1: அதாரோ அப்படி என்று சொல்லி அது பேச்சு வழக்கில் வந்துட்டு
0: தம்பியன் காட்டுறான் போட
1: தம்பியன் காட்டுறான் பாஷர் கிழக்கு கதைக்க ஒன்று வந்தார் பூலம் மிஸ் பண்ண நிறைய மிச்சக்கள் கதைக்க ஒன்று வந்தான் சரி எதுக்கு பிந்தகளை சரி தொட்டு துணி ரெண்டு மலைக்கெல்லாம் இடையில துணி ரெண்டு மலை வச்சுதாப்பா 9 மணிக்கு எந்த நேரத்தில் இந்த நடக்குதுன்னு தெரியாது. ஓ போற நேற்று முந்தைய நாள் ஏதோ கல் மலையா ஐஸ் மலையா பட்டு சொல்லி எல்லா அடவும் கொட்டி அது ஒரு காரணத்து வந்துட்டே 9 மணிக்கு துணி ரெண்டு மலை வைக்குது ஊர்ல எல்லாம் சொல்றவன் தேர் இழுத்து விரைக்கலான்னு கடவுள் வந்து தண்டு மலை வைக்கிறேன் சொல்லி
0: எது கடவுள் என்ன செய்ய
1: சொல்லிவிட்டேன் கேட்கலோ தேர் திருவிழா இதண்டே வந்து மலை பெஞ்சா நல்லவா அப்படின்னாலும் அது கடவுள் வந்து குளிர்மையாகி
0: இல்ல அங்க என்ன சொன்னால் மணல் தானே இதெல்லாம் வீதி எல்லாம் சார் போட்டுருக்கும்
1: அது கடற்கரை கோயில்கள் அப்படி இருக்கிறது
0: முன்னுக்கு மணலா இருக்கும் வீதி எல்லாம் சார் போட்டு
1: சார் போட்டு விடுவோம்.
0: அப்ப வருங்காலம் நடக்க சுடுந்தானே அப்ப மழை பெஞ்சுதான்
1: பயபக்தியால் மஞ்சள் சாப்பிடாமல் தண்ணி ஒண்ணு பண்ணி ஒண்ணும் இல்லாம இதா இருந்தா அப்படி இருக்க
0: அதுக்கு தான் எல்லாத்தையும் நன்மை கருதி தான் தண்ணி அடிக்கிறது
1: இந்த பழக்கம் இப்படி எல்லாம் நடந்திருக்கு ஊர்ல
0: கோயில்
1: அப்படி எங்கடா இதுகளில் வந்து பக்தி பயமா நேரில் கேட்டுக் கொண்டிருப்பது மிகடம் மகரிஜி ராசிப்சி. கொஞ்சம் உயர பாப்பு கிடக்கு, ஓ ஆஸ்திரேலியன் குதிரியல் மாதிரி அப்படி ஒரு சிக்கலா கிடக்குது. ஆனால் என்ன பிரச்சனை பாஷர் கூட வந்து இப்போ எல்லாம் பிரச்சனையாக கிடக்குது. என்ன சரியான வெயில்ன்றதால ஆக்களுக்கு பிரச்சனை, நடந்து போகிற ஆக்களுக்கு பிரச்சனை, பார்க்குற ஆக்களுக்கு பிரச்சனை, காரில் போக இல்லாமல் கிடக்கு, பஸ்ஸில் ஏறி இல்லாமல் கிடக்குது. இல்லை அவ்வளவுக்கு செலவாகவும் கிடக்குது எல்லாரும். என்னால் இப்போ இந்த ஸ்மோக் ஃப்ரீ என்வான்மெண்ட் வேணுபட்டு சொல்லி எல்லாரும் பஸ்ஸில் போக சொல்லி சொல்லிடும். பஸ்ஸில் போகலாம் என்றால் பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்குது, கூட்டத்தில் வந்து ஆடை குறைவாக கிடக்கு.
0: நாங்கள்
1: பிரச்சனை இல்ல பாஸ்டர், அடக்கி கண்ட்ரோல் பண்ண
0: கூடியாக்கள்
1: அடக்காத ஆக்கள் வந்து அப்படி ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அப்போ வெயில் வந்து இப்போ நல்லா ஜூலை வர முதலே ஜூன் எல்லாம் அந்த மாதிரி வெயில் ஆகிடக்குது. மழை கொஞ்சம்
0: மாறி மாறி வருது, மழையும் வெயிலும் மழையும் வெயிலும்.
1: ஆனால் இந்த வீக்கெண்ட் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடாது. கிடையவே பிளான் பண்ணி ஏதாவது செய்ய வழிக்கிட்டால் இதாக கிடக்குது. அப்படி ஒரு சிக்கலோடு கிடக்குது தான்.
0: இப்போ படி எங்களுக்கு ஏதோ ஒன்று வீடு சொல்லி வழிக்கிடுவோம் அப்படி பார்த்தாங்களும் ஏதோ ஒன்றே காணையில்
1: அதான் அதான் ஏதாவது பார்ப்ப ஏதாவது சுத்தி சுத்தி வரும் தானே பாஷர், ஏதாவது வரும் புது விஷயங்கள் வரும். மறுபடியும் பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி சவார டைம் என்றால் கூட இந்த கல்யாண ஜாபத்தி அதுகளை இதுகளை கொடுக்கறது இல்லை, நிறைய விஷயங்கள் கொடுக்க வேண்டி வரும்.
0: ஓ இது வரும், இனி வரும், இனி வரும்,
1: என்ன இனி வரும், இன்னி வரே இல்லையா? வீக்கெண்டுக்கு ஒரு ஆள் வந்து பூர்ண நம்ம சொல்லிச்சது கேட்கறது 1000, கொடுக்கறது 1500 ரெண்டு.
0: இப்பவே தொடங்கிட்டு இனி டைகாலம் வரைகள கூடத்தான் பெருமை அப்படி
1: கோடை கோடை காலம் பெரும் போகுது.
0: அது எனக்கு
1: கோ வருகுது இல்லை, கோ வந்து ராதியா ராதியா இல்ல ஆற்ற மகள்
0: கோடைகாலத்துக்கு
1: நிறைய விஷயங்கள் செய்யலாம். வசதியை பொறுத்தது இருந்தாலும் பாப்பா இந்த மாதிரி என்ன பாக்கலாம். இல்லாட்டி நாங்கள் கோடையில ஒரு பிசினஸ் ஒன்று செய்யலாம் தான், நட்சத்திர விழாவும் வருகுது, அதுக்குள்ள ஏதாவது செய்யலாம் தான். இல்லை நீங்க ஏதாவது விற்கலாம் என்றால் ஏற்கனவே கிணவர் புக் பண்ணிருக்கிடம் பூத்து போடுறதுக்கு சிக்கலாக கிடக்குது. அங்கால ஏதாவது டான்ஸ் ஆடுவோம் என்றால் அங்கால கரகாட்டம் கும்மி கோலாட்டம் என்று எதுவும் அங்கால ஆட போயினுமா
0: கொஞ்சமா கிடக்குது.
1: ஓ அப்ப எதை செய்யறதாலும் எல்லாரும் செய்ய இது தாட்டு கிடக்குது. புதுசா ஏதாவது செய்வோம் மட்டும் பாக்குறேன்னு
0: பாப்போம். நாங்கள் அந்த வெளிக்குள்ள அதுவும் கடலையும் விற்கிறவேன்,
1: கடலை விற்கிறவேன் பெற்றது வழக்கு மர போயிட்டு சரக்கு மர போயிட்டு
0: சரக்கு மர வர்றது
1: சரக்கு மர வைறது கிளி தட்டு அது ரெண்டு நிறைய கிடக்குது. அதுபடியால் புதுசா வேற என்ன வீட்டு அங்க ஊர்ல செய்யாதது வேற என்ன பாஷை நாங்கள் இங்க செய்யல.
0: ஊர்ல செய்த எல்லாத்தையும் இங்க செய்து போட்டோம்.
1: ஓ
0: வேற
1: பத்தாவதுக்கு அந்த ரிச்சுமரியில் அங்க இங்க எல்லாம் பார்த்து இந்த பீடு ரோபில பார்த்து இப்ப எல்லாம் இதுவும் கட்டிடுறா
0: பாவிட்டு
1: பாடையாதுகள் எல்லாம் ஊர மாதிரி எல்லாம் கட்டி எல்லாம் மூலம் எல்லாம் அடிச்சு
0: அது
1: அண்ட குரால் துடியிருந்து ஓடி வந்தார்.
0: என்ன
1: ஓ அவசரம் அவசரம் அவசரம் போடும் அவசரமா போடும் அவசரமா ஓடுபோடு
0: என்ன
1: சொல்லு அவள் அவசரம் போட்டால் என்ன செய்யறது சொல்ல சரவடி ஓடும் சரவடி ஓடும் என்றால் இப்படி ரோட்ல அப்படி உருட்டி போட்டு ஓடிக்கிறதா அந்த சரவடி
0: ஓடுபட்டு
1: அப்ப நான் கிட்ட என்னது கட்டும் சொல்ல அப்படி பின்னலுக்கு போடும் ஊர்ல ஒருத்தர மாதிரி சரவடி ஓடுபட்டு
0: சந்தோஷமாவே வழி அனுப்பி வைக்கணும்
1: தானே ஒரு சில வண்டி சொல்லி போட்டு சொல்றீங்க போறாங்க
0: இல்ல சந்தோஷமா அவன் ஆத்மா ஆத்மா ஆத்மா சாந்தி அடைய வேணும் சொன்னால் இப்படி இப்படி
1: சாந்தி
0: இறங்கி
1: வந்தா தான் எனக்கு விருப்பம் உங்களுக்கு ஏறி வந்தா தானே விருப்பம் நல்லா தான் இருக்குது
0: இப்படிதான் அடிக்கல
1: அப்புறம் என்ன எதுக்கே கலை வருது அப்புறம் என்ன நல்லா என்ன மாதிரி போன்ல வந்து ரிங் டோன் மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த டோனு
0: அது நல்லா இருந்தது நீங்க வச்சிருக்கிறேன்
1: போட்டு பிறகு அடுத்த கிழமை சந்திப்போம்
0: இளசினாங்களும் ஒரு ஆட்சி தான்
1: என்ன ஆட்சி
0: ஆராய்ச்சி
1: ஆராய்ச்சி என்னோட ஆட்சி என்று
0: யோசிச்சேன் மஞ்சள் பூவை கில் பண்றதுக்கு ஒரு ஸ்ப்ரே
1: ஓ
0: அதுக்கு என்ன பிடிச்சி அடிச்சு அடிச்சா செய்யலாமன்னு சொல்லி
1: ஓ நல்ல ஒரு யோசனை தான் அதுக்கு ரெண்டு மூணு பேரை பக்கத்துல விட்டாலே இதண்டு போயும் சரி அதுக்கு
0: முதல்ல அதை விட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்
1: ஓ
0: பிறகு அதுவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சென்றால் நாங்கள் லிக்விட் அடிப்போம்
1: அதான் அதை நாங்கள் அடுத்த நாங்கள் அதை பற்றி வருவோம் மேல் அதிகமாக நாங்கள் விவரமாக பேசுவோம்
0: சரி
1: இப்போ போட்டு வருவோம்
0: ஓகே காய்ஸ் குட் நைட்
2: நேர்கள் இதுவரை கேட்டது விகடம்
3: அவசர உலகில் வேகம் விவேகம் சுவாரஸ்யம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண் 101.3
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ் உடனே அழையுங்கள் ரமேஷ்
5: பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 905-456-8433
6: நினைத்தது போல திருமணமா பிறந்தநாள் கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்
6: அழகான பால்ரூம்ஸ் உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
6: சுகந்தன் 416-540-6269
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் com
8: இது வெளிமூடா இரவு இரவு

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 3:33 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 2 பாகத்திலே 20% செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் இது காணப்படுகிறது. 24% செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு திசைக்கு மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய காலை பொழுதிலே சில இடங்களிலே லேசான மழை தூறல் தொடங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 30% மழைக்குரிய வாய்ப்புகள். இன்றைய பகல் பொழுதும் 20% செல்சியஸாக தொடர்ந்து இருக்கும். சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காலை பொழுதிலே மதிய பொழுது இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10 தொடக்கம் 20 மில்லிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு இருக்கும். 60% மழைக்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. 30 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 9% செல்சியஸாக உறவிழந்து திங்கட்கிழமை 23% செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமை சூரியோடு நிறைந்த நாளாக இருக்கும். திங்கட்கிழமை இரவு பொழுது 14% செல்சியஸாக இருக்கும். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 3:34 கே ஜி ஜேசுதாஸ் சித்ரா பாடுகின்ற பாடல் இது. கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்தில் இருந்து.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. Asian Textiles in Mavaram Mega Sale. Store-wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection, kurti $2,410, nighty $3,410, silver items 50% off, Kriti Blue Leaf Mixer $139, fancy jewelry 60 vidha kalivil, Markham & Lawrence, 36 Cipher 1, Lawrence Avenue East, Scarborough, Asians, மெகா சேல். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

நேரம் 3:41 சீமா தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 தீபன் சக்கரவர்த்தி வித்யா பாடுகின்ற பாடல் இது, இணைந்த கைகள் திரைப்படத்தில் இருந்து.

0: மனது மறக்க இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: Can Smile Dentam, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656. Can Smile Dental.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: நேரம் 3:48. பெரிய வெட்டு பணக்காரன் திரைப்படத்துக்காக கே ஜே ஜேசுதாஸ், சித்ரா.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
0: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
0: ஏசியா கோல்ட் இங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
0: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
0: 4167462.

மனம் கவர்ந்த பாடல்களோடு உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக. நேரம் 3:55, 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 4165930055. மைக்கேல் மதன காமராஜின் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: நேரம் 4 மணி.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். 2029 நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். குறித்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை இந்த வகையிலும் மூடிமறைக்க அனுமதிக்க மாட்டோம் என கொழும்பு பேராயர் மல்கம் கர்னால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 6 நாள் அரசு முறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு புறப்படுகிறார். G7 உச்சி மாநாட்டில் புதிய உலக ஒழுக்கின் அடித்தளங்கள் உருவாக்கப்படக்கூடும் என பிரதமர் மாக்கானி கூறியுள்ளார். வெனிசுலாவில் செயற்படும் பயங்கர குற்றக்கும்பல் தலைவர் குரோரி புளோரஸ் அமெரிக்க இராணுவத்தின் துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: இசை என்னும் இன்பத்தை உங்கள் செவிகளில் தினம் தந்து உங்கள் மனதினை மகிழ்விக்கும் ஒரு வானொலி, அது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் மனம் விரும்பும்

0: இப்பொழுது முதல் 5 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 4 3 6 5 9 3 0 0 5 5. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேரை சந்திப்பதற்கு முன் தொடர்ந்து ஒப்பெரும் பாகத்திலே இப்பொழுது 20 பாக செல்சியஸாக இருக்கிறது. மகிழ்மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. 24 பாக செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு தென்மேற்கு நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது சில இடங்களிலே லேசான மழைத்தூரல் தொடங்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 30%. இன்றைய பகல் பொழுது முகில்மூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. காலை பொழுதிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதிய பொழுதிலே இடிபிளக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 20 பாக செல்சியஸாக இருந்தாலும் 25 பாக செல்சியஸாக உணரப்படும். 10 to 20 mm வரையிலான மழைப்பொழிவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இரவு பொழுது 9 பாக செல்சியஸாக குறைபடுந்து திங்கட்கிழமை 23 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
1: நான் கழிவுவர்தன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: படம் நேற்று இன்று நாளை பாட்டு, நீ என்னென்ன சொன்னாலும் கவிதை. மற்றது இன்றைக்கு விடுமுறை கிழக்கலும் நல்லா இருந்தது, போன கிழமே நல்லா இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி.
0: சரி, நன்றி. இது உங்களுக்காக டி எம் சவுந்தரராஜன் பீஸ் சிலா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 9052708800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: Everything okay? No problem and did you?
7: Bar kalamu closing da adikira nadik.
8: The customer you're trying to reach is not available.
9: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
10: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 Smart Restoration.
4: CMR 101.3 FM.
11: நேரம் 4:09. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள், சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
12: ஊர் மரியாதையில் மற்ற கார உறவுகள், ஓனியா உறவுகள், மற்ற சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேர்கள் உங்களுடன் சேர்ந்து இந்த அழகான பாடலை கேட்டு ரசிப்போம்.
11: சரி, இதோ எஸ்பி பாலசுமணியின் சித்ரா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி.
12: நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நன்றிகள்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வரும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால், இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: நேரம் 4:16 ஐந்து மணி வரை பாடல்களை கேட்க 416-5953-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர் சந்திப்பு வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ரஞ்சன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு என்ன எம்ஜிஆர் மகன் படத்துல
0: மீனாட்சி இளையராஜாவும் சேர்ந்து பாடுகின்றார். சரி, இது உங்களுக்காக பாடல். நன்றி,
1: நன்றி.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 மனம் கவர்ந்த ராஜா செட்டிநாடு இப்பொழுது ஸ்காப்ரோவில். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், ஸ்பைசி இண்டோ சைனீஸ் உணவுகள். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ. முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
2: தமிழை இங்கு கொட்டி
1: ஆண்ட்ரியா,
2: ஜூலை 4
1: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ், 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.கிளிக்கூட் .ca.

0: பொங்கலுக்கார நிகழ்ச்சியிலே நீங்களும் கலந்து கொண்டு பாடல்களை 5 மணி வரை கேட்கலாம். 4169 3005 5 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குமார், என்ன பாடலை விரும்பி கேட்கிறீர்கள்?
1: நான் வேதம்பு படத்தில் இருந்து கண்ணுக்கு 100 நிலவா இதுவரு கனவாண்டவன்.
0: சார், இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்
1: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 4:28, 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
2: 4 6 5 9 3 0 0 5.
3: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9 0 5 3 0 2 94 94.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
1: நேரம் 4:30. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தொண்டை பிரிவாக்கத்தில் 20 செல்சியஸாக இருக்கிறது. 24 செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்கு திசைக்கு மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. இன்று அதிகாலை பொழுது சில இடங்களில் லேசான மழை தூற தொடங்கும். தொடர்ந்து காலை பொழுதிலும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 40%. முகில்வட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. இடிமுழக்கத்தோடும் அதிக பொழுதிலே மழை பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 10 to 20 mm வரையிலான மழை பொழிவு இருக்கும். 30 km வேகத்திலே காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 9 செல்சியஸாக குறைவடைந்து நாளை திங்கட்கிழமை 23 செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இறைந்திருக்கும். இரவு பொழுது 14 செல்சியஸாக குறைவடைந்து செவ்வாய் புதன்கிழமைகளில் முகில் குற்றம் காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. செவ்வாய்க்கிழமை 24 செல்சியஸ், புதன்கிழமை 21 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடல்களை கேட்க 4 6 5 9 3 0 0 5 5. அன்பே ஆறு இறை திரைப்படத்திலிருந்து நரேசையர் மதுஸ்ரீ பாடுகின்ற பாடல்

0: இனிக்கும் இனிய பாடல்களும் CMR தமிழ் FM 101.3 FM. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 647-300-1973.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR டிவியை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
3: நேரம் 4:38. 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் நித்யா.
3: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடல்?
4: குசி படத்துல இருந்து ஒரு பொண்ணு ஒன்று நான் பார்த்தேன் அந்த பாட்டு.
3: சரி, இது உங்களுக்காக ஹரிகரன் அனுராதா ஸ்ரீராம் பாடுகிற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மிக்கியும்
4: நன்றி. வணக்கம்.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000. GTA கிரெடிட்.
2: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanல் Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financial demo வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: CMR தமிழ் FM 180.3.
4: நான்கு மணி 46 நிமிடம் 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையை நிகழ்த்தலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவரும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் சீலன்.
4: சீலன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: ராஜாவின் பார்வையில் இருந்து அம்மன் கோவில் எல்லாமே அம்மாவின்.
4: சரி, இதோ அருண்மொழி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது சீலன். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்.
5: நன்றி, வணக்கம்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்து திருவிழா, இரவு கொடியிறக்கம். இலக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042 புவனேஸ்வரி அம்மன் .ca.
3: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
4: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
3: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
4: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-7-2
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி, மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம், பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000
8: CMR, Tamil FM 101.3.
9: உங்களுக்கான நிறைவு நிறைவு செய்ய வரும் நேர சந்திப்போம். வணக்கம், வளைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், மணி அழைக்கிறேன்.
9: என்ன பாடல்?
10: நாங்கிற பாட்டு உள்ளங்கொள்ளை போதுகிற படத்துல இருந்து கவிதைகள் சொல்ல பாட்டு.
9: சரி, இதோ SP பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடுகிற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி.
10: நன்றி.
9: இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்கு ஆனிசி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாடலிருந்து நீங்கள் செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: நேரம் அதிகாலை 5 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் டி செந்தில்நாதன், செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராமகிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2029 நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு புறப்பட்டுள்ளார். G7 உச்சி மகாநாட்டில் புதிய உலக ஒழுக்கின் அடித்தளங்கள் உருவாக்கப்படக்கூடும் என பிரதமர் மார்க்கானி கூறியுள்ளார். வெனிசுலாவில் செயற்படும் பயங்கர குற்றக்கும்பல் தலைவரான குரோரோ ஃப்ளோரஸ் அமெரிக்க ராணுவத்தின் துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
0: மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையின் கீழ் நடத்துவதற்கான சட்டம் மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் குறித்து பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கான 25% பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய 2 முக்கிய பரிந்துரைகளை தேர்தல் ஆணைக்குழு நாடாளுமன்ற விசேட செயற்குழுவிடம் முன்வைத்துள்ளது. முதல் பரிந்துரையின்படி அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்பொழுது மட்டுமே பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு 25% ஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஆனால் இறுதியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களில் 25% பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்பதற்கு இது உத்தரவாதம் அளிக்காது. 2வது பரிந்துரையில் மாகாண சபையின் இறுதி உறுப்பினர் அமைப்பில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கட்டாயமாக 25% ஆசனங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இதனை நடைமுறைப்படுத்துவதில் சட்ட மற்றும் நிர்வாக சிக்கல்கள் ஏற்படலாம் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் ஒவ்வொரு கட்சியும் 3 தனித்தனி பட்டியலுடன் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதில் பொதுப்பட்டியல், பெண்களுக்கான தனிப்பட்டியல் மற்றும் 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான தனிப்பட்டியல் இடம்பெற வேண்டும். குறைந்தபட்சம் 25% பெண்கள் மற்றும் 25% இளைஞர்கள் இடம்பெறாத வேட்புமனுக்கள் முழுமையாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இந்த பரிந்துரைகள் அரசியலில் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கேற்பை அதிகரிக்கும் முக்கிய முயற்சியாக கருதப்படுகின்றன. உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளுக்கும் உரிய தண்டனை வழங்கப்படும் வரை தங்கள் கட்சி தொடர்ந்து குரல் கொடுக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக கூறினார். தாக்குதலின் பின்னணி இருந்த பிரதான சூத்திரதாரிகள் யார், அதனுடன் தொடர்புடைய குரல் யார் என்பதை கண்டறிவது அவசியம் என்றும், குற்றத்தில் சிறிய அளவிலாவது தொடர்புடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விசாரணைகளில் குறைபாடுகள் அல்லது அநீதி இடம்பெற்றுவிட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடி நியாயம் பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் விசாரணைகளை பாதிக்கக்கூடிய கருத்துக்களை தவிர்த்து உண்மையை வெளிக்கொண்டு வரும் பணிகளுக்கு தேவையான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். உயிர்த்தனார் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைப்பதே தங்களின் முக்கிய நோக்கம் என்று ஹெக்டர் அபுகாமி தெரிவித்தார். 2029 நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் உரையாற்றிய அவர் நாமல் ராஜபக்ஷ தனது இனத்தின் மீது பற்றுக்கொண்டிருப்பதுடன் ஏனைய இனங்களையும் ஆதரிக்கும் தலைவராக இருப்பார் என்ற நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். மேலும் தமிழ் மக்களின் அடிப்படையான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எதிர்காலத்தில் நாமல் ராஜபக்ஷவுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் தேர்தல் காலத்தில் வழங்கிய பல வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும், அதனால் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அத்துடன் வெளிநாடுகளில் வாழும் தமிழ் அமைப்புகள் அரசாங்கத்துக்கு நிதியுதவி வழங்கியிருந்தாலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நாட்டுக்கு முக்கிய சேவைகளை செய்தவர் என்றும், சிங்கள மக்களிடையே இன்னும் பெரும் ஆதரவை பெற்ற தலைவர் என்றும் அர்ச்சுனா ராமநாதன் கூறினார்.

0: Indige Cedica.
1: கண்டம் விட்டு கண்டம் பாயும் பொலிஸ்டிக் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிக்கும்

கதை பானா.

ಕರಾಮಯ ಸಂಬತಾಯ ಕರಾಮಯ ಸಂಬತಾಯ.

0: மாதிரி ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் திறன் பரிசோதிக்கப்பட்டது. மேலும் போர்க்கப்பல்களை தாக்கும் ஏவுகணையையும் சோதிக்கப்பட்டது. இதன் மூலம் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளின் வரிசையில் ஏவுகணைகளை இடைமறிக்கும் திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த சாதனைக்காக டிஆர்டிஓ விஞ்ஞானிகளை பாராட்டியுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகள் புறப்பட்டு சென்றுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள அவர் G7 உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார். ஸ்லோவாக்கிய பிரதமர் ராபர்ட் ஃபிகோ மற்றும் ஜனாதிபதி பீட்டர் பெல்லக்ரினி ஆகியோரை சந்திக்கும் மோடி இருநாட்டு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாட உள்ளார். 1993 ஸ்லோவாக்கியா சுதந்திரம் பெற்ற பின்னர் இந்திய பிரதமர் ஒருவர் அந்நாட்டுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்தும் நோக்கில் தீவிர சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தமிழக காவல்துறை தலைவர் மகேஷ்குமார் அகர்வால் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. May 28 to June 10 நடைபெற்ற நடவடிக்கைகளில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 1328 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் போதைப்பொருள் குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் 231 கிலோ கஞ்சா, 4073 போதை மாத்திரைகள், 22.55 கிராம் மெத்தாம்பெட்டமைன், 362.5 கிலோ குட்கா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனுடன் தொடர்புடைய 202 கைது செய்யப்பட்டுள்ளனர். 17 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 இந்தியாவில் தரமான சுகாதார சேவைகள் அதிக அளவில் மக்களுக்கு எளிதாக அணுகக்கூடியதாக மாறியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வச் பாரத் திட்டத்தின் 12 நிறைவை முன்னிட்டு வெளியிட்டுள்ள செய்தியில் சுகாதார உட்கட்டமைப்பு, மருத்துவ காப்புறுதி, டிஜிட்டல் சுகாதார சேவைகள் மற்றும் மருத்துவ கல்வித்துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மக்களின் நலனையும் அனைவருக்கும் தரமான மற்றும் மலிவான சுகாதார சேவையும் உறுதிப்படுத்துவதே அரசின் முக்கிய நோக்கமாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222 416-700-2222 J.CA

0: Canelia Cherry.
1: நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் புதிய உலக ஒழுங்கின் அடித்தளங்கள் உருவாகக்கூடும் என பிரதமர் மாக்கானி கூறியுள்ளார். அயர்லாந்தின் ட்ரினிட்டி கல்லூரி நிகழ்வில் பேசும்போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். G7 தற்போது பழையபடி உலகை முழுமையாக வழிநடத்தும் சக்தி அல்ல என்றும் பல நாடுகள் இணைந்த புதிய ஒத்துழைப்பு முறை உருவாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் G7 மாநாடு பிரான்சின் எவியான்லஸ் நகரில் நடைபெற உள்ளது. இதில் உறுப்பினர் நாடுகள் மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகள் கென்யா, பிரேசில், எகிப்து மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்க உள்ளன. இந்த புதிய நட்பு நாடுகள் உலக பிரச்சனைகளுக்கு விரிவான பார்வையையும் தீர்வுகளையும் வழங்குவார்கள் என அவர் தெரிவித்தார். கடும் வெப்பநிலை நிலவுவதால் 15 வெளிப்புற நீச்சல் தடாகங்களையும் 16 குழந்தைகளுக்கான தடாகங்களையும் முன்கூட்டியே திறந்துள்ளதாக டொரண்டோ நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீரில் விளையாடுவது உடல் வெப்பத்தை குறைத்து வெப்பத்தால் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளை தடுக்க உதவும் என சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட நீச்சல் குளங்கள் வார நாட்களில் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் வார இறுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரையும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள வெளிப்புற நீச்சல் குளங்கள் June 20 முதல் பகுதி நீர் அட்டவணையில் செயல்படும் என்றும் June 26 முதல் முழு நேர சேவை காலை 10 மணி முதல் 28 மணி வரை வாரம் முழுவதும் தொடங்கும் என்றும் நகரம் தெரிவித்துள்ளது. மேலும் குழந்தைகள் நீராடும் 16 தடாகங்கள் வார இறுதியில் மதியம் 12 மணி

0: முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும். வெப்பநிலை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு மக்கள் இந்த வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நகர நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் புதிய சட்டத்தில் இருந்து கனடா அரசு பின்வாங்காது என கலாச்சார அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். பில் C-34 பாதுகாப்பான சமூக ஊடக சட்டம் என அழைக்கப்படும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் 16 வயதிற்கு குறைவானவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும். பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்யும் தளங்களுக்கு மட்டும் விலக்கு வழங்கப்படும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் குழந்தைகளை இணைய ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பது குறித்து கனடா தனது நிலைப்பாட்டை மாற்றாது என மில்லர் தெரிவித்தார். டிஜிட்டல் சர்வே வரி மற்றும் ஒளிபரப்பு சட்டம் தொடர்பாக அமெரிக்க அழுத்தங்களுக்கு கனடா சில தளர்வுகளை வழங்கியிருந்தாலும் குழந்தைகளின் இணைய பாதுகாப்பு விவகாரத்தில் அரசு உறுதியுடன் செயல்படும் என அவர் குறிப்பிட்டார்.
1: உலகச் செய்திகள்.
0: மக்கள் தொகையை 10 மில்லியனாக கட்டுப்படுத்தும் திட்டம் குறித்து சுவிட்சர்லாந்து மக்கள் இன்று வாக்கெடுப்பில் பங்கேற்றனர். இந்த முடிவு குடியேற்றம் தொடர்பான விவாதங்களை அங்கு தீவிரப்படுத்தியுள்ளது. வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சி ஆதரிக்கும் இந்த திட்டம் வீட்டு வசதி, பொதுச் சேவைகள் மற்றும் சுற்றுச்சூழலின் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கான நிலைத்தன்மை முயற்சி என விளக்கப்படுகிறது. பிற அரசியல் கட்சிகள், தொழில்துறை அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கின்றன. இது மருத்துவமனைகள், ஹோட்டல்கள் உள்ளிட்ட துறைகளில் பணியாளர் பற்றாக்குறையை ஏற்படுத்தும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறவுகளை பாதிக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை. 2002 73 லட்சமாக இருந்த சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை தற்போது 91 லட்சமாக உயர்ந்துள்ளது. இதில் 27% பேர் வெளிநாடுகளில் பிறந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நேரடி ஜனநாயக முறையை பின்பற்றும் சுவிட்சர்லாந்தில் 100,000 கையெழுத்துக்கள் திரட்டப்பட்டால் தேசிய அளவிலான வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதிக நெரிசல், உயர்ந்து வரும் வீட்டு வாடகை மற்றும் சுகாதார செலவுகள் குறித்து பலர் கவலை தெரிவித்து வருகின்றனர். அண்மைய கருத்து கணிப்புகளின்படி 52% பேர் திட்டத்தை எதிர்க்க, 45% பேர் ஆதரிக்கின்றனர். இருப்பினும் கணிசமான வாக்காளர்கள் இந்த முடிவு எடுக்காத நிலையில் இருப்பதால் முடிவு மிகவும் பரபரப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெனிசுவேலாவின் செயல்படும் பயங்கர குற்ற கும்பல் ட்ரெண்டி அராகுவா தலைமையிலான குரேரோ புளோரஸ் அமெரிக்க இராணுவத்தின் துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் வெனிசுவேலான் அரசின் கூட்டு நடவடிக்கையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இது போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சர்வதேச குற்றச் செயல்களுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிகாரிகள் இந்த கும்பலை பயங்கரவாத அமைப்பு என வகைப்படுத்தி பல ஆண்டுகளாக தேடி வந்தனர். குரேரோ மீது கடத்தல், கொலை, பண மோசடி உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் உள்ளன. அவரை கைது செய்ய அமெரிக்கா $5 மில்லியன் பரிசு அறிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. உலகின் முன்னணி தொழில்துறை நாடுகளை கொண்ட G7 அமைப்பின் அரசு தலைவர்கள் உச்சி மாநாடு நாளை பிரான்சில் ஆரம்பமாக உள்ளது. பிரான்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து எல்லைப் பகுதியில் பிரான்சுக்கு சொந்தமான ஜெனீவா ஏரிக்கரையில் அமைந்துள்ள விடுதி வளாகம் ஒன்றில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. நாளை ஆரம்பமாகும் இந்த உச்சி மாநாடு நாளை மறுதினம் வரை தொடரவுள்ளதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முறை நடைபெறவுள்ள G7 அரசு தலைவர்கள் மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் கலந்து கொள்ளவுள்ளார். உலகளாவிய பொருளாதார கொள்கைகள், வர்த்தக உடன்படிக்கைகள் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து இந்த மாநாட்டின் போது உலக தலைவர்கள் விரிவாக ஆராயப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: அமெரிக்க தேசிய கூடைப்பந்தாட்ட சங்கமான NBA போட்டியில் 50 ஆண்டுகளுக்கு மேலான இடைவெளிக்கு பிறகு நியூயார்க் நிக்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்துள்ளது. நேற்று நடைபெற்ற இறுதி தொடரின் 5வது ஆட்டத்தில் சான் அன்டோனியோ ஸ்பர்ஸ் அணியை 94-90 என்ற கணக்கில் வீழ்த்திய நிக்ஸ் அணி 7 போட்டிகள் கொண்ட தொடரை கைப்பற்றி பட்டத்தை உறுதிப்படுத்தியது. போட்டி டெக்சாஸில் நடைபெற்ற போதிலும் நியூயார்க் நகரம் முழுவதும் ரசிகர்கள் வீதிகளில் திரண்டு வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். பல இடங்களில் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
2: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன் பயோ செல் கால் 416-700-2222
0: செம்மணி சிந்து பாத்தி மணிப்பதப்போ புதைகுழி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 24வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் நடைபெற்றது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை நடுவானிலடை மறைத்து அளிக்கும் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் புதிய சட்டத்திலிருந்து கனடா அரசு பின்வாங்காது என கலாச்சார அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். உலகின் முன்னணி தொழில்துறை நாடுகளை கொண்ட G7 அமைப்பின் அரசு தலைவர்கள் உச்சி மாநாடு நாளை பிரான்சில் ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.
3: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
4: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல்ஸ் தெரியாம காரோட்.
5: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
6: If we know what's wrong, why do we still do it?
7: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
8: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
9: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
10: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
9: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
10: ஏசியா கோல்ட் இங்க்
9: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
10: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
9: இட்டோபிகோ
10: 416-746-2742.
11: Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 905-949-5656
12: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com

0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:28. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு ரஜி மற்றும் மாசன். வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் பிரியா.
0: வணக்கம்.
1: கிராண்ட் ஹோம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல வந்து இன்றைக்கு வந்து நிறைய சலுகைகள் போய் கொண்டிருக்கின்றது. அதாவது நீங்கள் ஒன்று வாங்கினீர்கள் என்றால் இன்னொன்று உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டுமின்றி உங்களுக்கு இது வீட்டுக்கு இந்த சமர் நேரத்தில் உங்களுடைய வீடுகளை நீங்கள் அழகாக வைத்திருக்கலாம். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் வர வேண்டிய ஒரு இடம் கிராண்ட் ஹோம். இங்க வந்து நீங்கள் ஒன்று வாங்கினீர்கள் என்றால் ஏதாவது ஒரு பொருளை நீங்க ஒன்று வாங்கினால் அது இன்னொன்று உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டுமின்றி நீங்க வந்து செல்வதற்காக உங்களுக்கு கேஸ் காட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக தருகிறார்கள். நீங்க வர வேண்டிய இடம் வந்து 294 ஓக்க டிரைவ்ல இருக்கு. இதனுடைய போன் நம்பர் வந்து 905-302-9494. வாருங்கள், வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லுங்கள். தொடர்ந்து
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் a grand grand grand home furniture. Today is a special special special sale going on for in furniture. If you need any furniture, bedroom set, sofa set, dining table, coffee table, all the CMR listeners, one go to 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, grand home furniture. Today special sale going on. Buy one get one free. Buy any bedroom set, get second bedroom set free. Buy any sofa set, get second sofa set free. Buy any dining table, get second dining table free. So today's buy one get one free sale going on. Lots of gift is waiting for you. Free gas card is waiting for you. So please visit us, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, 294 Walker Drive, 294 Walker Drive, grand home furniture. Now I can give you deal, but you have to call us right now. First five customer, if you guys looking for living room sofa set, leather sofa set, black color leather sofa set, three seater sofa two seater lapshed with single chair, chrome legs, modern sofa set. The regular price was $2,500 illa, $2,000 illa, $1,800 illa, $1,500 illa, $1,000 illa, $1,000 illa. You will get sofa, lapshed and chair, chrome legs, black color leather sofa set, just for $799. All complete set, you will get $799. First five customer who will call us right now, get big screen, LED TV, television, free. First five customer, sofa, lapsed and chair, black color, $799, and you will get big screen TV, free. But you have to call on this number. First five callers, call us right now, 905-302-9494. Complete sofa set, leather, black color, $799. First five customers get big screen LED TV, free. Lots of more bedroom set, sofa set, dining table on promotion. Big sale happening at Grand Home Furniture, 294 Walker Drive, Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart, 294 Walker Drive, leather sofa set, sofa, lapsed and chair, chrome legs, $799. First five customers, answer who will call right now. Big screen LED TV free. Just call us right now. 905-302-9494. 905-302-9494. Grand, grand, grand home furniture. Big Malibu, big Malibu. Big, big, big, big, big sale, sale, sale. Nandri to everyone.
3: ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் மிகப்பெரிய டீல் ஒன்றை இப்போ சோக் வழங்கி இருக்கின்றார். முதல் 5 வாடிக்கையாளர்கள் 905-302-9494 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொலைபேசி எடுத்து பேசினால், அழைத்து பேசினால், முதல் 5 வாடிக்கையாளர்களுக்கு லிவிங் ரூம் சோஃபா செட், அது ஒரு லெதர் பிளாக் கலரில் இருக்கக்கூடியது, 2500 பெறுமதியானது 799 வழங்க காத்திருக்கின்றார்கள். 2500 பெறுமதியானதை 799 வழங்க காத்திருக்கும் அதே வேளை ஒரு பிக் ஸ்கிரீன் டிவி, எல்இடி டிவி உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். யாருக்கென்றால், முதல் 5 வாடிக்கையாளர்களுக்கும், தொலைபேசி எடுத்து தொடர்பு கொள்ளுகின்ற முதல் 5 வாடிக்கையாளர்களுக்கும் அவ்வாறான ஒரு சலுகையை வழங்க இருக்கின்றார்கள். தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை தருகின்றோம். 905-302-9494. தொலைபேசி இலக்கம் மட்டுமல்ல, இந்த கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸை நீங்கள் அணுக வேண்டுமென்றால், வர வேண்டுமென்றால், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் பிராம்ப்டனில் அமைந்திருக்கின்றது. பல்வேறு விதமான தளபாடங்களை மிக மலிவான விலைகளில் வழங்குவது மட்டுமல்ல, உங்களுக்கு மிகப்பெரிய சலுகைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்பதனால் நேற்றைய தினம் நாங்கள் சொன்ன பல்வேறு விதமான பேரம் பேசல்களை இன்றும் நீங்கள் தொடரலாம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
4: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-94-94.
5: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
6: சுகந்தன், 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: உணவுகள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393.
5: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
7: Listen to us around the universe. www.cmr.fm.
8: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 11:52 ஆகி இருக்கின்றது. இந்த நேரம் கிராண்ட் ஹோம் பயணிச்சு வழங்கும் தகவல்களோடு ரஜி மற்றும் வாசன். வணக்கம் இருவருக்கும். வணக்கம் ரஜி. வணக்கம் வாசன். வணக்கம் ரஜி மற்றும் வாசன், அழைப்பில் இருக்கிறீர்களா? சரி, அவர்கள் பேசுவதாக இல்லை, தொடர்ச்சியாக ஒரு பாடல் அழைக்க ஆரம்பிக்க இருக்கிறது. அந்த பாடலை தொடர்ந்து மறுபடியும் நாங்கள் அவர்களை இணைத்து கொள்ளப் போகிறோம். அழைக்க ஆரம்பிக்கிறது இது உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக.

0: சுயமாறு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நாங்கள் கிராண்ட் ஹோம் பர்னிச்சரில் இருந்து வாசன் மற்றும் ரஜியை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம் பிரியா.
0: வணக்கம் ரஜி, சொல்லுங்க.
1: வணக்கம் பிரியா. ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சரில் வந்து மிகப்பெரிய ஒரு சேல் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு சோஃபா செட்டி வாங்கினீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சோஃபா செட்டி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டுமின்றி ஒரு டைனிங் டேபிள் செட் வாங்கினீர்கள் என்றால் அதே போல் இன்னொன்று கிடைக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கினீர்கள் என்றால் அதே போல் இன்னொன்று கிடைக்கும். இப்பொழுது சம்மர் நேரமாகியால் உங்களுடைய வீடுகளை நீங்கள் அழகுபடுத்தி வைத்திருக்கலாம். வீடுகள் அழகாக இருந்தது என்றால் உங்களுடைய மனதும் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெறும். அதே போல இன்றைய மிகப்பெரிய ஒரு சேல் இருக்கின்றது என்னவென்றால் ஒரு சோஃபா செட்டி இருக்கிறது. அது மிக முதல் வெறும் 5 கஸ்டமருக்கு தான் அந்த சலுகை இருக்கிறது. அது நீங்க வாங்கினீர்கள் என்றால் இன்னொன்று ஃப்ரீ. அது மட்டுமின்றி உங்களுக்கு ஒரு எல்இடி டிவியும் ஃப்ரீயாக தருகிறார்கள். அதற்கு நீங்க வர வேண்டிய ஒரே இடம் வந்து கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் தான். இது வந்து 294 போகர் டிரைவ்ல இருக்குது. இதனுடைய போன் நம்பர் வந்து 905-302-9494. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி நீங்கள் வந்து நேரடியாக வந்து பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் செல்ல மாட்டீர்கள். அதற்காக நீங்க வர வேண்டிய ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். அது மட்டுமின்றி உங்களுக்கு ஒரு கேஸ் கார்டும் ஃப்ரீயாக தருகிறார்கள்.
2: ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸில் பல்வேறு விதமான பெட்ரூம் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், டைனிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸாக இருக்கலாம், லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் போன்றன பல்வேறு விதமான சலுகைகள், உத்தரவாதங்கள் மற்றும் டீல்கள் மூலம் உங்களுக்கு விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு வாடிக்கையாளர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் அந்த வாடிக்கையாளர்களில் ஒருவராக இணைய வேண்டும் என்றால் 294 வாக்கர் டிரைவ் பிராம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸை நாட வேண்டும். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸில் பல்வேறு விதமான டீல்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த டீல்களில் மிக முக்கியமான ஒரு பொருளை நீங்கள் வாங்கினால் இன்னொரு பொருளை மேலதிகமாக நீங்கள் கொள்ளளவு செய்யலாம். ஒரு பொருளை நீங்கள் வாங்குகின்ற போது அதே தரத்தில் அதே ஒரு அளவு பெருமானம் கொண்ட ஒரு பொருளை மேலதிகமாக உங்களுக்கு வழங்குவார்கள். குறிப்பாக நீங்கள் ஒரு குயின் சைஸ் மெட்ரஸை வாங்க வந்தீர்களானால் அது 600 பெறுமதியானது. இன்று அதை $199 வழங்குவார்கள். அவ்வாறு வழங்குவது மட்டுமல்ல, மேலதிகமாக இன்னொரு குயின் சைஸ் மேட்ரஸை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இப்படி பல பொருட்களிலும் இவ்வாறான மிகப்பெரிய சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சோக் வந்திருக்கின்றார்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 294 வாக்கர் டிரைவ் 294 வாக்கர் டிரைவ் 294 294 294 வாக்கர் டிரைவ் 294 வாக்கர் டிரைவ் இஸ் அவர் அட்ரஸ். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் யூ வில் கால் அஸ் ரைட் நவ் 905-302-9494 or you can visit us 294 Walker Drive 294 Walker Drive. All the CMR listeners, bring your car fast at Grand Home Furniture 294 Walker Drive. Today is a big sale happening at Grand Home Furniture. So today's special offer, buy one get one free, buy any bedroom set get a second bedroom set free, buy any dining table get a second dining table free, buy any sofa set get a second sofa set free. Now I can give you deal. If you guys are looking for queen size bed, queen size platform bed, the regular price was $700-$800. For today only $199 queen size bed, $199 and second bed free. Queen size bed you will buy $199 and second bed free. Now you are getting two bed in $199 queen size. So lots of deal on bedroom set, sofa set, dining table, even a gift with every purchase, gas card free, with every purchase, gas card free, with every purchase, lots of deal going on bedroom set, recliner, power recliner, leather sofa set, customized sofa set, mattress, bedroom set. So please visit us 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, grand home furniture, big sale happening at 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, grand home furniture.
2: ஆமாம், கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கினார்கள். இப்பொழுது குயின் சைஸ் பெட் தொடர்பான சலுகையை சோக் வழங்கி இருக்கின்றார். 700 பெருமதியானது இன்று நீங்கள் 199 கொள்ளனவு செய்யலாம். அது மட்டுமல்ல, 1 கொள்ளனவு செய்தால் மேலதிகமாக 1 உங்களுக்கு இலவசமாக வழங்க காத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு கேஸ் கார்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக வழங்கப்பட இருக்கின்றது. என்ற தகவலுடன் மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. நேரம் 12:03.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044. 8044.

0: சுயமார தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:16 நிமிடமாக இருக்கிறது. நகமோ அலி தோய்ந்திருக்கிறது. ஹரிஹரன் மற்றும் சித்ரா பாடல் பாடியிருந்தார்கள். இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு வாசன் மற்றும் ராஜி. வணக்கம்.
1: வணக்கம் பிரியா. ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ல வந்து நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்க வாங்கி செல்லலாம். கண்டிப்பாக வந்தால் நீங்கள்

0: வாங்காமல் போக மாட்டீர்கள். அதுக்கான மிகப்பெரிய ஒரு சேல் போய்கொண்டிருக்கின்றது. அது இன்று இரவு 8 மணி வரை தான். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லுங்கள். ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீர்கள் என்றால், ஒரு தளபாடம், ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான சோஃபா செட்டியா, இல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு பெட்ரூம் செட்டா இருந்தாலும் நீங்கள் வாங்கினால் இன்னொன்று உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டுமின்றி ஒரு லெதர் சோஃபா செட்டி வந்து உங்களுக்கு ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ, அதாவது 799 ரூபாய்க்கு இருக்கிறது. அது மட்டுமின்றி $799 இருக்கிறது. அது மட்டுமின்றி முதல் வரும் 5 கஸ்டமருக்கு தான் இந்த சலுகை கிடைக்கின்றது. அத்துடன் உங்களுக்கு பிடித்தமான ஒரு LED டிவியும் ஃப்ரீயாக தருகிறார்கள். நீங்கள் வந்து செல்வதற்காக உங்களுக்கு ஒரு கேஸ் கார்டும் ஃப்ரீயாக கிடைக்கின்றது. வாருங்கள், வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லுங்கள். 294 வோக்கர் டிரைவ்ல இருக்கு கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். இதனுடைய போன் நம்பர் வந்து 905-302-9494 என்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை முன்பதிவு செய்யுங்கள். வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களையும் வாங்கி செல்லுங்கள். வர வேண்டிய இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 294 வோக்கர் டிரைவ்.
1: ஆமாம், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், பிராம்டனில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் நிறுவனத்தினர் பல்வேறு விதமான சலுகைகளுடன் கூடிய உத்தரவாதங்கள் மற்றும் பேரம் பேசல்கள் மூலம் தளபாடங்கள் பலவற்றை இப்போது விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு பிரதேசங்களிலிருந்தும் வாடிக்கையாளர்கள் தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் அந்த வாடிக்கையாளர்களில் ஒருவராக உங்களை இணைத்துக் கொண்டதன் மூலம் பல்வேறு விதமான சலுகைகள் மற்றும் பரிசல்கள் போன்றவற்றை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் இங்கே ஒரு கப் ஹோல்டருடன் கூடிய ரிக்ளைனர் சோபா, பிரவுன் லேதர் கூழுடன் கூடியது, 2500 பெருமதியானது. இது இன்று $1,499, $14.99 விற்பனையாகின்றது. இதை நீங்கள் ஒன்றை கொள்ளனவு செய்கின்ற போது மேலும் ஒன்று உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். 1499 இரண்டு பிரவுன் லெதர் உடன் கூடிய ரிக்ளைனர் சோபா கப் ஹோல்டருடன் கூடியது, நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டது. அதை 1499 நீங்கள் இரண்டை கொள்ளனவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, கிங் சைஸ் ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் உடன் கூடிய பெட்ரூம் செட் ஒன்று இருக்கின்றது, 4000 பெருமதியானது. அது 24.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். LED லைட் உடன் கூடியது, டிரெஸ்ஸர் இருக்கின்றது, மிரர் இருக்கின்றது. அவ்வாறு பல்வேறு விதமான செட்டாக மிக அதிகளவு உங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கிங் சைஸ் ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் பெட்ரூம் செட்டாக இது இங்கே இருக்கின்றது. அதையும் நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது $24.99 நீங்கள் கொள்ளனவு செய்ய முடியும். ஆனால் இரண்டை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்படி பல்வேறு பேரம் பேசல்களை சோக் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அதன் மூலம் உங்கள் இல்லங்களில் நீங்கள் மிக நீண்ட காலமாக தேடி வருகின்ற எந்த விதமான தளபாடங்களை நீங்கள் மலிவாக பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, இங்கே சாலிட் வூடாலான ஒரு டைனிங் டேபிள் இருக்கின்றது, 6 கதிரைகளுடன் கூடியது, 1500 பெருமதியானது, இன்று 699 விற்பனையாகின்றது. அந்த 699 நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது மேலும் கிளாஸ்மேட் டைனிங் டேபிளுடன் கூடிய 6 கதிரைகள் இலவசமாக வழங்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். இப்படி எல்லாமே மேலதிகமாக இலவசமாக வழங்கக்கூடிய விதத்தில் இன்றைய வியாபாரம் இங்கே நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது. பல்வேறு வாடிக்கையாளர்கள் CMR கேட்டு வருகின்றார்கள். CMR கேட்டு வருகின்றவர்களுக்கென்று பல்வேறு விதமான சலுகைகளையும் அவர்கள் வழங்க காத்திருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இலக்கம் 294 போக்க டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் உங்கள் இல்லங்களை பிரம்மாண்டமாக மாற்றுவதில் துணை நிற்கின்றது. இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம். பிரியா,
2: நன்றி. இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம்.
3: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. Soul and Fire Events. kilikoo.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. 416-821-0462.
4: Another Don Clean with the Don Ducks. Oh, he's doing dishes with Dawn Platinum.
5: The only soap trusted to save wildlife affected by oil.
4: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
5: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
4: Organize the fridge, the spice rack, the junk drawer.
5: What are you quacking on about? He's gonna make enchiladas.
4: More dishes? That's giving this duck goosebumps.
6: Dawn Platinum, the better grease getter.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற com
7: Veggies fresher, price better, delivery faster. Answer என்ன தெரியுமா? Maple Grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி, மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? Maple Grocery.
3: 9699 James Street, Maple.
7: 905-417-6069.
3: Online-ல் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் free home delivery. maplegroceries.ca 905-417-6069.
8: Listen to us around the universe. www.cmr.fm.

0: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
5: Everything okay, no problem and it's nam
6: bar kalam closing that adikira nadi
7: customer you're trying to reach is not available.
8: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selthi kondirukkireergala, ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155, 416-268-0155.
9: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
10: Listen to us around the universe. www.cmr.fm.

0: மதன் கார்கேயினுடைய வரிகள் அந்த பாடல் ஒலி தோய்ந்திருக்கிறது. ஜனிதா காந்தி அமிதாஷ் இணைந்து அந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. நல்ல தமிழ் அந்த பாட்டில். நேரம் 12:34 நிமிடம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com. கெனேடிய தமிழர் பேரவை ஏற்பாடு செய்யும் கெனேடியன் மல்டிகல்ச்சர் டே 2026. பல்வேறு நாடுகளின் கலை நிகழ்ச்சிகள், இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், உலக நாடுகளின் சுவையான உணவுகள், கலாச்சார வெளிப்பாடுகள், பொழுதுபோக்கு நிகழ்வுகள். June 21 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. இரக்கம் 150 போரோ டிரைவ், ஸ்காப்ரூ, அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில். அரங்க நிகழ்ச்சிகளை வழங்குவதற்கும் வர்த்தக சாவடிகளை அமைப்பதற்கும் CTC 6473001973.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
9: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குற
10: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறோம். நீங்களே
9: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
11: 9052708800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: Listen to us around the universe. www.cmr.fm.

0: ஒலி துயிகிறது காதல் பட்டணம் பாடல். நேரம் சரியாக 12:42 ஆகி இருக்கிறது. நாங்கள் ரஜி மற்றும் வாசனை இணைத்து கொள்ளுகிற நேரம். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு நாங்கள் இருவரையும் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் பிரியா. ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சரில் மிகப்பெரிய ஒரு சேல் போய்கொண்டிருக்கின்றது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். ஒன்று வாங்கினீர்கள் என்றால் இன்னொன்று உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டுமின்றி உங்களுக்கு வந்து ஒரு சோஃபா செட் இருக்கிறது. அது நீங்கள் $1,500 பெறுமதியானது. அது இன்று வந்து $799 கிடைக்கின்றது. அது மட்டுமின்றி உங்களுக்கு ஒரு எல்இடி டிவியும் அதற்கு உங்களுக்கு ஃப்ரீயாக தருவார்கள். அது மட்டுமின்றி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களை நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு பிடித்தமான அதே மாதிரி இன்னொரு ஏதாவது சோஃபா செட் என்றாலும் டைனிங் டேபிள் செட் என்றாலும் ஏதாவது பெட்ரூம் செட் என்றாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டுமின்றி உங்களுக்கு ஒரு கேஸ் கார்டும் ஃப்ரீயாக தருகிறார்கள். நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் வந்து கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். இது 294 வோக்க டிரைவில் இருக்கு. இதனுடைய ஃபோன் நம்பர் வந்து 905-302-9494. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி நீங்கள் நேரடியாக வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வாங்காமல் செல்ல மாட்டீர்கள். அதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி உங்களுடைய வீடுகளை நீங்கள் அழகுபடுத்துங்கள். வர வேண்டிய இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் எ கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் பிக் பிக் பிக் பிக் பிக் பிக் சேல் இஸ் ஹேப்பனிங் அட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 294 Walker Drive. So bring your car fast at Grand Home Furniture. Grand Home Furniture, 294 Walker Drive today. Special gift is waiting for you. Big discount is waiting for you. Special gift is waiting for you at 294 Walker Drive. Grand Home Furniture. Big discount. Big gas card is waiting for you. And big gift is waiting for you. Now I can give you deal. If you guys looking for recliner sofa set. For the family room, recliner sofa set. Brown color, chocolate color, leather sofa set. Sofa and lopsided with 4 recliner, drop down cup holder, brown color, chocolate color, sofa and lopsided in leather sofa set, recliner sofa set. The regular price was $2,500. For today only $9.99. Only for today $9.99. Recliner sofa and lopsided $9.99. And you will get today first 10 customers who will come right in store. First 10 customer get big screen television TV free. Sofa and lopsided $9.99. recline the sofa set and first 10 customer get big screen television LED TV absolutely free. So lots of deals on bedroom set, sofa set, dining table, coffee table. So please visit us today. Special offer, special gift at 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Barmet. We are located backside of the service scenario. Queen and Gate is the main intersection. 294 Walker Drive. For more information, you will call us right now. 905-302-9494. 905-302-9494. Recliner sofa and lopsided with 4 recliner fully loaded $9.99, and you will get big screen television TV free. So lots of deal going on in store. Customized sofa set, bedroom set, dining table, mattresses, big discount and big gift with every purchase. Gas card with every purchase. You know where to come. So our address is 294 Walker Drive. Grand Home Furniture. Big sale happening at Grand Home Furniture. So big sale நன்றி டு எவ்ரி ஒன்.
3: ஆமாம், கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் வழங்குகின்ற பல்வேறு சலுகைகள், உத்தரவாதங்கள் மற்றும் உங்களுக்காக வழங்குகின்ற பல்வேறு பரிசுகள் பற்றிய தகவல்களை சோக் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தார். நீங்கள் இங்கே வருகின்ற போது இங்கே ஒரு ரிக்ளைனர் சோஃபா செட் லவ் சீட்டுடன் கூடியது இருக்கின்றது. பிரவுன் லெதருடன் கூடியது 2500 பெறுமதியானது. இன்று 999 பெறுமதிகளுக்கு நீங்கள் அதை கொள்ளனவு செய்ய முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள். அது மட்டுமல்ல, முதலில் வருகின்ற ஒரு நேருக்கு ஒரு பிக் ஸ்கிரீனுடன் கூடிய ஒரு தொலைக்காட்சி பெட்டி உங்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கு காத்திருக்கின்றார்கள். இன்னும் கேஸ் கார்டும் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது. இலவசங்களால் இப்போது கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது என்பதை மறந்துவிடாதீர்கள். பல்வேறு விதமான தளபாட தேவைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் தமது தளபாடங்களுடன் கூடிய உத்தரவாதங்களுடன் கூடிய பல்வேறு விற்பனைகளை இப்போது கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றது. சோ பல்வேறு டீல்களை, பேரம் பேசல்களை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருந்தார். அந்த பேரம் பேசல்கள் பலவற்றையும் அனுபவிப்பதற்காக அல்லது அந்த பேரம் பேசல்களில் தாமும் இணைந்து கொள்வதற்காக பல வாடிக்கையாளர்கள் கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் நோக்கி இப்போது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். பல வாடிக்கையாளர்கள் நேற்றைய தினமும் வந்தார்கள், இன்றும் வந்து பல்வேறு பொருட்களை கொள்ளனவு செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சில வேளைகளில் உங்கள் இல்லங்கள் நாடி இந்த பொருட்களை கொண்டு சேர்த்து தந்து தருவதற்குரிய வாய்ப்புகளையும் கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் இப்பொழுது வாங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்களது வீட்டுக்கு தேவையான ஒரு லிவிங் ரூம் சோஃபா செட் வேண்டுமென்றால் $2,500 பெறுமதியானது 799 நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். அதே போல் உங்களுக்கு வேண்டிய ஒரு குயின் சைஸ் பெட் இருக்கின்றது, 700 பெறுமதியானது $199 விற்பனையாகின்றது. இப்போது ரிக்ளைனர் சோஃபா செட்டை வழங்கி இருக்கின்றார்கள். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. நேரம் 12:49 ஆக இருக்கிறது. வெளியில் லேசான மழை தூறலோடு இன்றைய நாள் நகர்ந்து கொண்டிருக்கிறது.

0: சுயமார தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:54 நிமிடமாக இருக்கிறது. இந்த நேரம் ஃபீஃபா உலகக்கோப்பை கிண்ண போட்டிகள் தொடர்பாக எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கிற நாட்கள் இந்த நாட்கள். அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைத்திருக்கிறேன். ஆரம்ப போட்டி முதற்கொண்டு இன்றைய நாள் வரைக்கும் நிகழ்ந்திருக்கிற விடயங்களே ஒரு சின்ன சுருக்கமாக ஸ்கோர் விவரங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னேன். காரணம், நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ஞாயிறு ஒட்டுமொத்த டொரண்டோவினுடைய நாடி நரம்பிலையும் ஊறி இருந்தது இந்த ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டிகள் தான். நேற்றைய நாளிலே எல்லோருமே டவுன் டவுனில் இருந்தது பார்க்கக்கூடியதாக இருந்தது. டவுன் டவுனுக்குள்ளே போகிறது ஒரு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் நினைக்கவே வேணாம், ஏனென்றால் அவ்வளோ கஷ்டம் டிரைவ் பண்ணுறது. அதுவும் டிரைவ் பண்ணி போகிறது அப்படியே கைவிட்டுருங்க, அப்படியே ஒரு எண்ணம் இருந்திருந்தால் மறந்துடுங்க இன்றைக்கு. சரி, அந்த அளவுக்கு ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டிகளினுடைய காய்ச்சல் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் June 13 அமெரிக்கா மற்றும் பருகுவேக்கு இடையிலான போட்டியிலே 4-1 என்ற கணக்கிலே அமெரிக்கா வெற்றி பெற்றிருந்தது. அதே போல கட்டார் மற்றும் சுவிட்சர்லாந்து இடையிலான போட்டியிலே 1-1 என்கிற சம விகிதத்திலே போட்டி முடிவடைந்திருந்தது. பிரேசில் 1-1 என்கிற இலக்கை நிர்ணயித்திருந்தது மொராக்காவோடு. சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டார் தன்னுடைய முதல் ஸ்கோர் விபரத்தை பதிவு செய்திருக்கிறது நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அது உலகக்கோப்பை வரலாற்றிலே முதல் தடவையாக பார்க்கப்படுகிறது. அதே போல் அது ஈக்குவலைசராக இருந்தாலுமே அந்த ஸ்கோர் என்பது ஒரு பெரிய விடயம் கட்டாரை பொறுத்த வரைக்கும். உலகக்கோப்பை வரலாற்றில் கட்டாரினுடைய வகிபாகை பங்கை பொறுத்த வரைக்கும். அதே போல் நேற்றைய நாளிலே மன்னிக்கவும் இன்றைக்கு ஸ்காட்லாந்து மற்றும் ஹைட்டி இடையிலான போட்டியிலே 1-0 என அந்த கோல் விபரங்கள் பதிவாகி இருந்தது. ஆஸ்திரேலியா மற்றும் துருக்கிக்கு இடையிலான போட்டியிலே 2-0 என அதனுடைய ஸ்கோர் விபரங்கள் பதிவாகி இருந்தது. இனி வரப்போகிற போட்டிகளாக ஜெர்மனி மற்றும் குராக்கோவுக்கு இடையிலான போட்டியும், நெதர்லாந்து மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான போட்டியும், ஐவரி கோஸ்ட் அதை போல ஈக்வடோருக்கு இடையிலான போட்டியும், ஸ்வீடன் மற்றும் துனீசியாவுக்கு இடையிலான போட்டியும் இனி நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியவைகளாக இருக்கும். மெக்சிகோ மற்றும் சவுத் கொரியா இப்பொழுது ஏ பிரிவிலை அவர்களுடைய முதல் ஆட்டத்திலே அவர்கள் பதித்திருந்த அந்த லீடிங்கான ஸ்கோருக்கு அடுத்து ஏ பிரிவிலே முன்னணியிலே இருக்கிறார்கள். அவர்களினுடைய ஓப்பனிங் வின்ஸை தொடர்ந்து அதற்கு பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸ் 4-1 என்கிற விகிதத்திலே தன்னுடைய வெற்றியினை ஆரம்பத்திலேயே பதிவு செய்திருந்தது. இப்பொழுது யார் அணி பியில் இருக்கிறவர்கள், குரூப் பியில் இருக்கிறவர்கள் என்று பார்த்தால் அதிலே மிக முக்கியமாக இந்த சரி சம விகிதத்திலே பதிவாகி இருந்த வெற்றி தோல்வி இல்லாமல் சம விகிதத்திலே முடிவடைந்திருந்த அணிகள் இப்பொழுது பி பிரிவில் இருக்கிறார்கள். அதே போல ஜெர்மனி தேசிய கால்பந்தாட்ட அணிக்கும் அதே போல கொராக்கோ அணிக்கும் இடையிலான போட்டி இன்றைக்கு 1:00 ஆரம்பமாகவிருக்கிறது இன்னும் சற்று நேரத்திலே. அதே போல நெதர்லாந்து மற்றும் ஜப்பானுக்கு இடையிலான போட்டி 4:00 மாலை ஐவரி கோஸ்ட் மற்றும் ஈக்வடோருக்கு இடையிலான போட்டி 7:00 ஸ்வீடன் மற்றும் துனீசியாவுக்கு இடையிலான போட்டி 10:00 இடம்பெறவிருக்கிறது. அதே போல கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடாவினுடைய இருப்பு என்பது பி அணியிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப போட்டி மிக சவாலான ஒரு போட்டியாக இருந்தது. கனேடியர்கள் இந்த கதிரையினுடைய தொங்கலிலே உட்கார்ந்து கொண்டு இது என்ன எப்படியான ஒரு மனநிலையை கனேடியர்களே கொடுக்க போகிறது, சொந்த நாட்டில் தோத்தா பிரச்சனையாக போயிடும் இல்லையா, ஆக ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருந்தது. இந்த அந்த ஆண்டு இருக்கும்போது கடைசியாக அடிக்கப்பட்ட அந்த ஒரு கோலினாலே சாயல் லாரின் அடித்திருந்த அந்த ஒரு அவர் எடுத்து கொடுத்த அந்த கடைசி ஸ்கோரினாலே கனடா தப்பி பிழைத்தது. 1-1 என்கிற சரி விகிதத்தில் அந்த போட்டி நிறைவடைந்திருக்கிறது. இப்பொழுதும் பி பிரிவில் இருக்கிறது. ஆனால் கனடாவை குறித்து கனேடியர்கள் மத்தியில் இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறது. காரணம், இவ்வளவும் வந்தவர்கள் இதற்கு பிறகும் அதை கடந்து போய்விடுவார்கள், இதற்கு பிறகு வருகிற போட்டிகளிலேயும் சிறப்பாக பங்களிப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆக பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய நாளிலே இந்த மேட்சஸில் யாருக்கெல்லாம் என்னென்ன நாடுகள் ஆடுகிற ஆட்டம் உங்களுக்கு தீவிரமாக பார்க்க ஆசையாக இருக்கிறதோ நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியும் பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் இந்த உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டிகளினுடைய தீவிரத்தை பார்க்கக்கூடியதாக இருப்பது ஒரு விதமான வழக்கமான இந்த ஒரு ருட்டீன் வாழ்க்கையில் இருந்து விடுபட்டு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. நேரம் இப்பொழுது மதியம் 1 மணி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்எல் செய்திகளுக்கு முதலிடம்.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம்.

0: 2029 நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவாகும் வாய்ப்பு உள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை எந்த வகையிலும் ஒடிமறைக்க அனுமதிக்க மாட்டோம் என கொழும்பு பேராயர் மல்கம் கருதினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்பட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டின் ஓரத்து இருதரப்பு சந்திப்பில் ஈடுபட உள்ளதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. G7 உலக உச்சி மாநாட்டில் புதிய உலக ஒழுங்கின் அடித்தளங்கள் உருவாகக்கூடும் என பிரதமர் மாகானி கூறியுள்ளார். வெனிசுவேலாவில் செயல்படும் பயங்கர குற்றக்கும்பல் தலைவரான குரேரே ஃப்ளோரஸ் அமெரிக்க ராணுவத்தின் துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள். Listen to us around the universe. www.cmr.fm. CMR தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1 மணி 1 நிமிடமாக இருக்கிறது. இது யாருக்கான மனத்தையாலும், உங்களுக்கான மனத்தையாலும், நீங்கள் பாடல் கேட்கறதுக்கான மனத்தையாலும் அழைப்பினை ஏற்படுத்த போறீங்க. 416-593-0055க்கு இந்த நேரம், இந்த மழைக்கு என்ன சாப்பிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி, இந்த மழைக்கு இந்த நேரம் என்ன பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும் என்று யோசிச்சு கொண்டே அழைப்பினை ஏற்படுத்துங்க. அந்த பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. ஏற்கனவே அழைப்பில் நிறைய நேர்கள் வந்து நிற்கிறார்கள். ஒவ்வொருவராக முடிந்த வரைக்கும் நான் இணைத்துக்கொள்ள காத்திருக்கின்றேன். அதே நேரம் இந்த மனத்தியாலத்துக்கான சுரணை தந்து நம்மோட கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் இணைந்திருக்க போகிறார்கள். அவர்கள் வழங்கும் கிராண்டான தகவல்களோடு நாங்கள் வாசன் மற்றும் ரஜையை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் பிரியா. ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சரில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேல் போய்கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒன்று வாங்கினால் இன்னொன்று உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டுமின்றி உங்களுக்கு இன்று வந்து ஒரு லெதர் சோஃபா செட் வந்து $1,500 பெறுமதியானது. இன்று வந்து அது $799 கிடைக்கின்றது. அது மட்டுமின்றி உங்களுக்கு அதற்கு ஒரு LED டிவியும் ஃப்ரீயாக தருகிறார்கள். உங்களுடைய ஒரு புது வீட்டிற்கு நீங்கள் செல்பவராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிடித்தமான அத்தனை பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்துல இங்க வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு LED டிவியும் ஃப்ரீயாக தருவார்கள். அது மட்டுமின்றி உங்களுக்கு ஒரு கேஸ் கார்டும் வந்து செல்வதற்கான கேஸ் கார்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கின்றது. நீங்க வர வேண்டிய இடம் வந்து கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். இது 294 வோக்கர் டிரைவில் இருக்கு. இதனுடைய போன் நம்பர் வந்து 905-302-9494. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் முன்பதிவு செய்யலாம். அது மட்டுமின்றி நேரடியாக நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்று 8 மணி வரைதான் இதற்கான சலுகைகள் போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் நேரடியாக வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் செல்ல மாட்டீர்கள். அதுக்கு நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் வந்து கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 294 வோக்கர் டிரைவில் இருக்கு. வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லுங்கள்.
2: Welcome to everyone. It's a grand home furniture. Live on location program at Grand Home Furniture. 294 Walker Drive. Walker Drive. Grand Home Furniture. Today is big sale is happening at Grand Home Furniture. All the CM listeners, Wango to Grand Home Furniture, 294 Walker Drive. Big discount, big gift is waiting for you at 294 Walker Drive. Big screen, big LED TV is waiting for you. Big discount is waiting for you. If you're looking for bedroom set, sofa set, dining table, coffee table, any of furniture, please bring your car fast and grab your deals at 294 Walker Drive. 294 Walker Drive. Now I can give you a deal. If you guys looking for a hydraulic bedroom set king size grey color bedroom set, headboard have a yellow color LED light, leather padding, king size hydraulic storage bed, dresser has soft closure drawer, mirror have LED light, nightstand have wireless charger. So king size bed with hydraulic storage, LED light, dresser have drawer, soft closure, mirror have LED light, nightstand and wireless charger. So king size hydraulic storage, complete bedroom set. The regular price was $3,500. For today only $1,299. You will get a grey color, pearl color hydraulic bedroom set just for $1,299 bedroom set. You will get whole bedroom set $1,299, and you will get free gas card, free. You will get gas card free. So all the deals waiting for you at Grand Home Furniture, 294 Walker Drive, Grand Home Furniture. So our main intersection is Queen and Gateway is the main intersection. We are located backside of the Service Ontario. We are located backside of the Queen Walmart, 294 Walker Drive, Grand Home Furniture. All the CMR listeners, please, one go. Today's big money move, big sale happening at Grand Home Furniture. So our address, 294 Walker Drive. For more information, just call us right now, 905-302-9494. Hydraulic whole bedroom set, bed, dresser, mirror with side table, hydraulic storage, LED light, just for $1,299 only for today. And don't forget, take your gas card free. So every purchase you will get today gas card free. If you come from Ajax, Pickering, Bitwe, so you're, if you coming from far, you will get big gas card free only for today. And big discount, big gift is waiting for you at 294 Walker Drive, Grand Home Furniture. Big sale.
3: கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான தளபாடங்களில் பல்வேறு சலுகைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஹைட்ராலிக் பெட்ரூம் செட் ஒன்றை, கிங் சைஸ் ஹைட்ராலிக் பெட்ரூம் செட் ஒன்றை மிக மலிவான விலையில் வழங்குவதற்கான ஒரு அறிவித்தலை தந்திருந்தார். அந்த வகையில் கம்ப்ளீட் பெட்ரூம் செட்டாக இருக்கப் போகின்றது. 3,500 பெறுமதியானது இன்று 1,299 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 1,299 விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். அது மிரர் இருக்கின்றது, அதே போல டிரெஸ்ஸர் இருக்கின்றது, எல்இடி லைட் இருக்கப் போகின்றது. கம்ப்ளீட் பெட்ரூம் செட்டாக இருக்கின்ற இந்த ஹைட்ராலிக் பெட்ரூம் செட்டை நீங்கள் கிங் சைஸில் ஆனது கொள்ளனவு செய்ய வேண்டும் என்றால் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸை நாட வேண்டும். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக, மேலதிக விவரங்களுக்காக தொடர்ந்து இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம். இந்த நேரம் யார் அழைப்பில்? வணக்கம்.
4: வணக்கம், தவம் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கிறேன் தவம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்கள் நல்ல சுகமாக நிகழ்ச்சியை கண்டுகொண்டு சந்தோஷமா இருக்கிறோம்.
0: மகிழ்ச்சி, உங்களுடைய குரல் கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. என்ன பாட்டு வேண்டும்?
4: எனக்கு சவுனி படத்துல இருந்து மனசெல்லாம் மழையே நினைகிறேன் உயிரே.
0: சரி, மனசெல்லாம் மழை மழை வர்ற மாதிரி
4: காலநிலையும் அப்படித்தானே இருக்கு. வழியால மழை தூங்கி கொண்டிருக்கா, அதுக்கேற்ற பாட்டை கேட்போமான்னு. அதோட எனக்கு மிகவும் பிடிச்ச பாடல் உண்டு, அடிக்கடி விரும்பி கேட்கிற பாடல். அடிக்கடி
0: பார்ப்பேன்.
4: மழை வந்தவடையே அந்த பாடலை ஞாபகப்படுத்திச்சு. ஓகே, அப்ப அந்த ஒரு பாடலை கேப்ப வந்துட்டு லைனை கொடுத்தேன். லக் நம்ம ஒண்ணா கிடைச்சிட்டு.
0: சரி, பாட்டு வருது உங்களுக்காக. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
4: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: சுயமார்த்தங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:15 இருக்கிறது. இந்த நேரம் யார் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு வாசன் மற்றும் ரஜி. வணக்கம்.
1: வணக்கம் பிரியா. இன்று கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேல் போய் கொண்டிருக்கிறது. நீங்க வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லலாம். 294 வோக்கர் டிரைவ்ல இருக்கு. இதனுடைய போன் நம்பர் வந்து 905-302-9494. 294 வோக்கர் டிரைவ்ல இருக்கு. வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லலாம். விதவிதமான தளபாடங்கள் இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு குட்டி சின்ன ஒரு வீடுகளாக இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரியான சைஸ்கள் உங்களுக்கு தளபாடங்கள் இருக்கு. அது மட்டுமின்றி பெரிய பெரிய வீடுகளுக்கு கிட்டத்தட்ட 4000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருந்தால் கூட உங்களுக்கு அதற்கேற்ற மாதிரியான தளபாடங்கள் கூட இங்கே இருக்கிறது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லலாம். நீங்க ஒன்று வாங்கினால் இன்னொன்று ஃப்ரீ. அது மட்டுமின்றி உங்களுக்கு ஒரு எல்இடி டிவியும் ஃப்ரீயாக தருகிறார்கள். அது மட்டுமின்றி உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் கார்டும் ஃப்ரீயாக கிடைக்கின்றது. நீங்க வர வேண்டிய இடம் வந்து கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 294 வோக்கர் டிரைவ்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். இட்ஸ் அ கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். டுடேஸ் பிக் பிக் சேல் ஹேப்பனிங் அட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். பிக் டிஸ்கவுண்ட், பிக் பிக் கிஃப்ட், பிக் பிக் கேஸ் கார்டு ஃப்ரீ இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. இஃப் யூ நீட் எனி ஃபர்னிச்சர் இன் ஹவுஸ், பெட்ரூம் செட், சோஃபா செட், டைனிங் டேபிள், காஃபி டேபிள், வாட் எவர் யூ நீட் இன் ஃபர்னிச்சர், டுடேஸ் அ குட் டே. Today is a right time to buy the furniture because big discount, big gift, free gas card is waiting for you at 294 Walker Drive 294 Walker Drive 294 Walker Drive 294 Walker Drive 294.

0: Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. Grand Home Furniture, 294. Walker Drive, 294 Walker Drive. Grand Home Furniture is waiting for you. All the CMR listeners, one go to Grand Home Furniture, because big discount, big gift is waiting for you, because today is special sale on furniture. If you need any furniture, please upgrade your furniture with Grand Home Furniture, 294 Walker Drive. Now I can give you deal. If you need solid wood dining table in your kitchen, but low budget, I can give you a deal. Quality is high, price is low. Solid wood table plus 6 chair. Solid wood table plus 6 chair. Regular price was $1,000 for today. $399. You will get a solid wood table plus 6 chair. $399. And you will get a microwave free. Solid wood table plus 6 chair, $399, and you will get a microwave free. So lots of deal on bedroom set, sofa set, Canadian made customized couches, sofa set, mattresses. So please visit us today, 294 Walker Drive, Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. We are located backside of the Service Ontario, Grand Home Furniture, Grand Home Furniture. Big sale happening at Grand Home Furniture. For more information, you will call us right now, 905-302-9494. Grand Home Furniture. Nandri to everyone.
1: ஆமாம், சொலிட் வுடான ஒரு டைனிங் பர்னிச்சர்ஸை உங்களுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய டீலாக வழங்கி இருக்கின்றார். சோ சொலிட் வுட் டைனிங் டேபிள், 6 கதிரைகளுடன் கூடியது, 1000 பெருமதியானது. இன்று 399க்கு நீங்கள் கொள்ளுணர் செய்யலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டுமல்ல, ஒரு மைக்ரோவேவும் இலவசமாக உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றது. இதனை எல்லாம் கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் இலக்கம் 394 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராம் கோம் பர்னிச்சர்ஸ் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பல்வேறு விதமான டீல்களுடன். சோக் மீண்டும் இணைவார். இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
2: நன்றி இணைந்து கொண்டு அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. ஒலிக்க ஆரம்பிக்கிறது பாடல் இது.
3: பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.

0: மருத்தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு வாசன் மற்றும் ரஜி. வணக்கம்.
1: வணக்கம் பிரியா. ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேல் போய் கொண்டிருக்கிறது. அது இன்று இரவு 8 மணி வரை தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நீங்க வர வேண்டிய இடம் வந்து 294 வோக்கர் டிரைவ். இதனுடைய போன் நம்பர் வந்து 905-302-9494. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி நீங்கள் நேரடியாக வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் செல்ல மாட்டீர்கள். ஏனென்றால் அப்படியான பொருட்கள் தான் இங்கு உள்ளது. உங்களுக்கு பிடித்தமான அழகழகான விதவிதமான ஸ்டைல் எல்லாம் இருக்கின்றது. வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லுங்கள். அது மட்டுமின்றி புது வீடு செல்பவராக இருந்தால் நல்லது. நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு புதுசாக குடி போவராக இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான தளபாடங்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். மிகப்பெரிய ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒன்று வாங்கினீர்கள் என்றால், ஏதாவது உங்களுக்கு பிடித்தமான ஒன்று வாங்கினீர்கள் என்றால் அதே போல் இன்னொன்றும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கின்றது. நீங்கள் வந்து செல்வதற்காக உங்களுக்கு கேஸ் காட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கின்றது. வாருங்கள், வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லுங்கள். 294 வோக்கர் டிரைவ் பிரம்ப்டன்ல இருக்குது கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் டு எவ்ரிவன். நவ யூ நோ திஸ் வாய்ஸ் இஸ் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். சோ யூ நோ வேர் டு கம் ஃபார் அட்ரஸ். ப்ளீஸ் நோட் த அட்ரஸ், 294 வாக்கர் டிரைவ், 294 வாக்கர் டிரைவ், 294 வாக்கர் டிரைவ், 294 வாக்கர் டிரைவ். கிராண்ட் கிராண்ட் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். இஃப் யூ நீட் எனி ஃபர்னிச்சர், பெட்ரூம் செட், sofa set, dining table, coffee table, today's a special special special prize on furniture discount, big gift and a free gas card with every purchase today. So bring your car fast at 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. Now I can give you deal. If you need a Canadian made sofa set, choice of color, whatever you want to, you may want to make in leather, you may make need to make in fabric, whatever you want to make, sofa and lopsided, choice of color, solid wood frame. The regular price was $2,000 for today only $799. Canadian made sofa and love seat, choice of color, $799. And you will get a glass modern coffee table free. You will get air fryer free. Canadian made sofa and love seat, choice of color, $799. And you will get a glass modern coffee table free. You will get air fryer free. Now you know where to come. 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive. Our address, so our address is 294 Walker Drive. So main intersection Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Malmata. 294 Walker Drive, sofa and love seat, choice of color, $799. And you will get a glass modern coffee table free. You will get air fryer free. Now you know where to come. 294 Walker Drive, 294 Walker Drive. Grand, grand, grand home for nature.
3: ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸில் பல்வேறு விதமான வாடிக்கையாளர்கள் வருகை தந்து இப்போது பொருட்களை கொள்ளனு செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மிக மிக ஒரு அமளி துமளியாக வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கனேடியன் மேட் சோஃபா செட் லவ் சீட்டுடன் கூடியது 2000 பெறுமதியானது $799 வழங்குவதற்காக இப்போது சோக் ஒரு டீலை வழங்கி சென்றிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஒரு கிளாஸ் மேட் காஃபி டேபிளுடன் ஏர் ஃப்ரைடரும் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது. இவையெல்லாம் கனேடியன் மேட் சோஃபா செட் லவ் சீட்டுடன் கூடியதை நீங்கள் கொள்ளனவு செய்கின்ற போது கிடைக்கக்கூடிய மேலதிக சலுகையில் கேஸ் கார்டு ஒன்றையும் வழங்க இருக்கின்றார்கள். 2000 பெருமதியானது $799 நீங்கள் கொள்ளனவு செய்ய வேண்டும் என்றால் இன்று நீங்கள் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸுக்கு வர வேண்டும். இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ளது பிராம்டனில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ஸ். நீங்கள் மேலதிக தகவல்களை பெற நினைத்தால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 905-3-2-9494. இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
0: நன்றி இணைந்து கொண்ட அந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக. யார் இந்த நேரம் அழைப்பில்? வணக்கம்.
4: வணக்கம் பிரியா, நான் தளபதி அமராஜா பேசுறேன். என்னுடைய மகள் பிரியாவை கனலால் மிஸ் பண்ண மாதிரி இருக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க அம்மா? நீங்க
4: நல்லமா இருக்கிறேன். இந்த ஒரு தமிழ் வார்த்தையே அம்மான்னு சொல்ற உங்களோட வார்த்தைக்கே நன்றி சொல்ல விட முதலாவது. நான் கேட்கும் பாடல கரகாட்டம்பரத்துல சொக்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமோ ஒரு பாடல்.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது திலகவதியம்மா. நன்றி இணைந்து கொண்டமைக்கு
4: நன்றி. வணக்கம் மேடம்.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:35 நிமிடமாக இருக்கின்றது. இந்த நேரம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு ரஜி மற்றும் வாசன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம்.
1: வணக்கம் பிரியா. ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ல உங்களுக்கு மிகப்பெரிய சேல் போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து 294 போக்கர் டிரைவ். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு விதவிதமான உங்களுக்கு கண்கொள்ளா காட்சி அவ்வளவு தளபாடங்கள் இருக்கின்றது. உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்க கண்டிப்பாக வந்தால் வாங்காமல் செல்ல மாட்டீர்கள். அந்த வகையில உங்களுக்கு வந்து $1,500 பெர் மதியான ஒரு சோஃபா செட் வந்து இன்று வந்து $799 இருக்கிறது. அதுக்கு வந்து எல்இடி டிவி ஒன்றும் ஃப்ரீயாக தருகிறார்கள். நீங்கள் ஒரு புது வீட்டுக்கு செல்பவராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இங்க வந்து உங்களுக்கு பிடித்தமான அத்தனை பொருட்களையும் வாங்கி செல்லலாம். நீங்கள் எல்லா பொருட்களையுமே இங்க வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு அது மட்டுமின்றி உங்களுக்கு ஒரு பெரிய எல்இடி டிவியும் ஃப்ரீயாக தருகிறார்கள். நீங்கள் வந்து செல்வதற்காக உங்களுக்கு ஒரு கேஸ் கார்டும் ஃப்ரீயாக கிடைக்கின்றது. நீங்க வர வேண்டிய இடம் வந்து கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் இது வந்து 294 வோக்கர் டிரைவ்ல இருக்குது. இதனுடைய போன் நம்பர் வந்து 905-302-9494. இங்க வந்து உங்களுக்கு பிடித்தமான அத்தனை பொருட்களையும் நீங்க வாங்கி செல்லுங்கள். வர வேண்டிய இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 294 வோக்கர் டிரைவ்.
2: Money because you are getting big discount, free gas card with every purchase. You need bedroom set, sofa set, dining table, coffee table, any of furniture piece. Please visit us at 294 Walker Drive is our address. 294 Walker Drive is our address. Queen and Gate is the main intersection. We are located backside of the Queen Walmart. Grand Home Furniture. So today need any furniture, so all the CMR listeners, one go to Grand Home Furniture, because today you will save the money and you will get big discount and you will get big gift also at 294 Walker Drive, Grand Home Furniture. Now I can give you deal. If you're looking for L-shaped sectional, both side have cup holder, gray color, fabric L-shaped sectional, regular price was $1,500, but for 5 customers, fabric L-shaped sectional, just for $299 L-shaped sectional, gray color, $299, and you will get a toaster free. L-shaped sectional fabric, $299, and you will get toaster free. You know where to come. 294 Walker Drive, glass modern dining table, table plus six chair, $299, glass modern dining table plus six chair, $299, and you will get a microwave free. You know where to come. 294 Walker Drive, Queen at Gateway is the main intersection, backside of the Queen Walmart. 294 Walker Drive, Grand Home Furniture. Nandri to everyone.
3: பல டீல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இந்த வேளையிலே செக்ஷனல் சோஃபா இங்கு 1,500 பெறுமதியானது. அது இன்று $299 வழங்குவதற்கு இப்போது காத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல ஒரு டோஸ்டரையும் உங்களுக்கு ஃப்ரீயாக வழங்க இருக்கின்றார்கள். அத்துடன் கிளாஸ்மேட் டைனிங் டேபிள் செட் ஒன்று 6 கதிரைகளுடன் கூடியது $299 நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். மைக்ரோவேவ் ஒன்று ஃப்ரீயாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றார்கள். இப்பொழுது விடைபெற்று மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. இணைந்து கொண்ட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக யார் இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
4: மதிய வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
4: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நலமா இருக்கின்றேன்.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: பாடல் வந்து பேட்ட படத்துல இருந்து எத்தனை சந்தோஷங்கிற பாடல்.
0: அந்த பாட்டு உங்களுக்காக வருது. நன்றி இணைந்து கொண்டமைக்காக.
4: நன்றி, வணக்கம்.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:45 ஆகி இருக்கிறது. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் வழங்கும் தகவல்களோடு வாசன் மற்றும் ரஜி, வணக்கம்.
1: வணக்கம் பிரியா. ஆமாம், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேல் போய்கொண்டிருக்கிறது. அதுவும் இன்று இரவு 8 மணி வரை தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க வந்து உங்களுக்கு பிடித்தமான அத்தனை பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். மிகவும் ஒரு அளவுக்கு மீறின ஒரு சேல் என்று தான் சொல்ல வேணும். அவ்வளவு ஒரு பெரிய சேல் போய்கொண்டிருக்கிறது. 294 வோக்கர் டிரைவ்ல இருக்குது. இதனுடைய போன் நம்பர் வந்து 905-302-9494 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான அத்தனை பொருட்களை நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி நீங்கள் நேரடியாக வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்காமல் கண்டிப்பாக செல்ல மாட்டீர்கள். அப்படியான பொருட்கள் இருக்கிறது. வர வேண்டிய இடம் வந்து கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 294 வோக்கர் டிரைவ், 294 வோக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
2: Welcome, welcome, welcome to everyone. Now, you know, it's this boys. This is a grand, grand, grand home furniture. Grand home furniture. If you need any furniture today, Sunday special offer is happening at Grand Home Furniture. Big, big discount. Big, big gift is waiting for you. If you need any furniture, bedroom set, sofa set, dining table, coffee table, console, area rega, whatever you need in furniture, all the CMR listeners, vango, vango, vango, vango. One go to Grand Home Furniture, 294 Walker Drive. Our address, please note our address, 294 Walker Drive, 294 Walker Drive, 294, 294, 294 Walker Drive, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the service and Dario. We are located backside of the Queen Walmart. Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture, Grand Home Furniture. Today's a big, big discount is waiting for you. Big, big gift is waiting for you at 294 Walker Drive. Now I can give you a deal. If you need queen size bed, queen size platform bed, the regular price was $600-$700 for today. Special CMR life special today only. Queen size platform bed, 299. Queen size platform bed, 299. And you will get queen size mattress free. Queen size mattress free. Queen size mattress free. Queen size mattress free. Queen size mattress free. Queen size platform bed, 299. And you will get queen size mattress free. So lots of discount on bedroom set, sofa set, Canadian made couches. So please visit us today, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive, 294 Walker Drive is our address. Queen and Gateway is the main intersection. We are located backside of the Queen Walmart. For more information, you will call us right now, 905-302-9494 905-302-9494. Grand, grand, grand, grand, grand, grand, grand, grand, grand, grand, grand home furniture.
3: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் பல்வேறு விதமான பேரம் பேசல்கள் மூலம் பொருட்களை நீங்கள் கொள்ளணும் செய்தக்குரிய மிகப்பெரிய நிகழ்ச்சி தன்மையான ஒரு டீலை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கனேடியன் மேட் சோஃபா செட் லவ் சீட்டுடன் இருக்கின்றது. 2000 பெறுமதியானது. இன்று $799 நீங்கள் அவற்றை கொள்ளணும் செய்யலாம். கிளாஸ்மேட் காஃபி டேபிள் ஒன்று ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஏர் ஃப்ரையரும் ஃப்ரீயாக அமையப் போகின்றது. அது மட்டுமல்ல, ஒரு செக்ஷனல் சோஃபா இருக்கின்றது, கிரே கலரில் உள்ளது. 1500 பெறுமதியானது. $299 கொள்ளுநர் செய்ய முடியும். டோஸ்டர் ஒன்றும் உங்களுக்கு ஃப்ரீயாக வழங்க இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கிளாஸ்மேட் ஒரு டைனிங் டேபிள் 6 சேருடன் கூடியது, $299 கொள்ளுநர் செய்ய முடியும். மைக்ரோவேவ் ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயாக வழங்குவார்கள். அதை விட இப்பொழுது குயின் சைஸ் பெட் ஒன்று 700 பெறுமதியானதை இன்று உங்களுக்காக $299 வழங்க இருக்கின்றார்கள். அதனுடன் குயின் சைஸ் மேட்ரஸ் ஒன்றும் ஃப்ரீயாக வழங்க இருக்கின்றார்கள். நாட வேண்டியது இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ். நீங்கள் தொலைபேசி மூலம் அழைத்து மேலதிக தகவல்களை பெற வேண்டுமென்றால் 905-302-9494. இப்பொழுது விடைபெற்று பாடலை தொடர்ந்து சந்திப்போம்.
0: சிஎம்ஆர் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 1:50 ஆகி இருக்கின்றது. யார் இந்த நேரம் அழைப்பில்லை என்று கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
4: என்ன பாட்டுண்டா காதல் கடிதம் பெறந்தேன் உனக்கு வந்ததா இந்த பாட்டு படம் வந்து சேரபாண்டி
0: திரைப்படத்துல இருந்து அந்த பாடலாம்.
4: ஆமாம்,
0: யாருக்காவது கடிதம் வரைஞ்சிருக்கீங்களா? சரி, அந்த பாட்டு உங்களுக்காக தயாராகிருக்கு. நன்றி இணைந்து கொண்டமைக்காக
4: நன்றி.
0: நன்றி. ஆரம்பிக்கிறது அந்த பாடல்.

0: சுயமார் தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நிறைய தகவலுக்காக நாங்கள் வாசன் மற்றும் ரஜியை இணைத்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் பிரியா. ஆமாம், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேல் போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்லலாம். அதாவது ஒன்று வாங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னொன்று ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டுமின்றி உங்களுக்கு கேஸ் கார்டுனும் ஃப்ரீயாக கிடைக்கின்றது. நீங்க வர வேண்டிய இடம் 294 வோக்கர் டிரைவ், 294 வோக்கர் டிரைவ். இதனுடைய போன் நம்பர் வந்து 905-302-9494. வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். அது மட்டுமின்றி $1,500 பெறுமதியான ஒரு சோஃபா செட் வந்து இன்று வந்து $799 இருக்கிறது. அது மட்டுமின்றி உங்களுக்கு அதனுடன் இன்னொரு செட்டும் ஃப்ரீயாக கிடைக்கின்றது. முதல் வரும் 5 கஸ்டமருக்கு தான் இந்த சலுகை. அது மட்டுமின்றி உங்களுக்கு ஒரு எல்இடி டிவியும் அதுக்கு ஃப்ரீயாக தருகிறார்கள். உங்களுக்கு ஒரு கேஸ் கார்டும் ஃப்ரீயாக கிடைக்கின்றது. வந்து உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்க வாங்கி செல்லுங்கள். வர வேண்டிய இடம் 294 வோக்கர் டிரைவ்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். Now you know this voice, Grand Home Furniture, Grand Home Furniture. So today we are open till 8 p.m. If you need any furniture, bedroom set, sofa set, dining table, coffee table, big saving, big discount, big gift, waiting for you at 294 Walker Drive, Sober Dress. Please note the address, 294 Walker Drive, 294.
0: ரஜி மற்றும் வாசன், நீங்கள் பேசுவது எங்களுக்கு கேட்கவில்லை. ரஜி வாசன் அழைப்பில் இருக்கிறீர்களா?
3: It's a grand home furniture, grand home furniture, 294 Walker Drive, 294 Walker Drive is working.
4: Oh yeah.
3: Okay. It's a grand home furniture, 294 Walker Drive, grand home furniture. So if you need any furniture, queen size bed, 299, queen size mattress, free. Glass modern dining table, plus 6 chair, 299, and microwave free. Glass modern dining table, plus 6 chair, 299, get microwave free. So lots of gift and lots of discount. If you need any furniture, bedroom set, sofa set, dining table, coffee table, then remember only one name. Remember only one name. grand home furniture, grand home furniture, grand home furniture, grand home furniture, 294 Walker Drive, grand home furniture. Nandri to everyone. This is Sukh from Grand Home Furniture.
4: ஆமாம், Grand Home Furniture இருந்து சுக் பல்வேறு விதமான டீல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். வகையிலே நீங்களும் வருகை தருகின்ற போது இன்றைய நிலையிலே பெரிய விலைகளில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தளபாடங்களை மிக மலிவான விலைகளில் கொள்ளணும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதற்கு மேலதிகமாக பல்வேறு விதமான இலவச பரிசு பொருட்களையும் வழங்க காத்திருக்கின்றார்கள். கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ், இலக்கம் 294 வோக்கர் டிரைவ், பிராம்டனில் அமைந்திருக்கின்றது. கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸை பொறுத்தவரை உங்களது இல்லங்களுக்கு வேண்டிய பெட்ரூம் பர்னிச்சர்ஸாக இருக்கலாம், டைனிங் ரூம் பர்னிச்சர்ஸ், லிவிங் ரூம் பர்னிச்சர்ஸ் மட்டுமல்ல, பல்வேறு விதமான தளவாடங்களை நீங்கள் கொள்ளனம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கனேடியன் மேட் தளவாடங்களும் இருக்கின்றன. அதேவேளை இறக்குமதி செய்யப்பட்ட பல்வேறு தளபாடங்களும் இங்கே இருக்கின்றன. இவற்றை நீங்கள் கொள்ளனம் செய்கின்ற போது பல்வேறு சலுகைகளை, பேரம் பேசல்களை இங்கு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம். இங்கு இருக்கக்கூடிய சூக் உங்களுக்கு பல்வேறு பேரம் பேசல்கள் மூலம் உங்களுக்கான பல்வேறு விலை கழிவுகளை, மலிவுகளை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்பொழுது விடைபெற இருக்கின்றோம். நீங்கள் 8 மணி வரை தொடர்ச்சியாக இந்த கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸை நாடி வரலாம். இப்பொழுது பல வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை கொள்ளனம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். நீங்களும் அந்த கொள்ளனவை செய்து உங்கள் இல்லத்திற்கு வேண்டிய தளபாடத்தை, உங்களது புதிய இல்லமாக இருக்கலாம், அல்லது புதிதாக திருமணம் செய்தவர்களாக இருக்கலாம், அல்லது புதிதாக வீட்டை வாடகைக்கு எடுத்தவர்களாக இருக்கலாம், ஒரு நீண்ட நாட்களாக உங்களது இல்லத்தில் இருக்கக்கூடிய தளபாடங்களை நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்ற யோசனை இருந்தால் அதற்குரிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள். வருகின்ற ஜூன் 21 தந்தையர் தினம் இருக்கின்றது. தந்தையர் தினத்தில் தந்தையர்களுக்கு நீங்கள் ஏதாவது பரிசு பொருட்களை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை கூட கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் மிக மலிவான விலைகளில் வழங்க காத்திருக்கின்றார்கள். ஆகவே இலக்கம் 294 கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ், வாக்கர் டிரைவில் அமைந்துள்ள கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸ் எப்பொழுதும் தளபாட உலகில் மிகப்பெரிய சலுகைகளையும் உத்தரவாதங்களையும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். இதுவரை நேரமும் நாங்கள் கிராண்ட் கோம் பர்னிச்சர்ஸில் இருந்து பல்வேறு விதமான தகவல்களை வழங்கினோம். பிரியாவுக்கும் நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி ரஜி, நன்றி வாசன். இவ்வளவு நேரமும் மிகச்சிறப்பாக அந்த தகவல்களை எங்களுக்கு தொகுத்து தந்தமைக்காக நேரம் இப்பொழுது 2:01 ஆகியிருக்கின்றது.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
9: புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
10: Bajaj Super Body Bajaj. Hey, this Sumar. My car, my petrol, my lot. Nada rules seriyama karot.
11: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது. எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது. கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
12: If we know it's wrong, why do we still do it?
13: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
14: Listen to us around the universe. www.cmr.fm.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: Another Don Clean with the Don Ducks.
2: Oh, he's doing dishes with Dawn Platinum.
3: The only soap trusted to save wildlife affected by oil.
2: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
3: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
2: Organize the fridge, the spice rack, the junk drawer.
3: What are you quacking on about? He's gonna make enchiladas.
2: More dishes? That's giving this duck goosebumps.
1: Dawn Platinum, the better grease getter.
4: சாய் குரூப் ஆஃப் கம்பெனி மிசிசாகாவில் உடனடி வேலை வாய்ப்பு. அனுபவம் உள்ள டிஷ் வாஷர்ஸ், செஃப் ஆகியோர் தேவை. நல்ல வேலை சூழல், உடனடியாக சேரும் வாய்ப்பு. உங்களுக்கு சமையல் துறையில் அனுபவம் இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம். இன்றே அழையுங்கள் 647-291-0300, 647-291-0300, 647-291-0300. மிசிசாகாவில் டிஷ் வாஷர்ஸ் மற்றும் செஃப்க்கான வேலை வாய்ப்பு.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன்

0: டயருக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ டாட் சிஏ. உங்களோடு நாங்கள், எங்களோடு நீங்கள். சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: நேர்களே, நிரப்பொழுது 3:15. ஒளிபரப்பாகின்ற பாடல் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ராவின் குரலில்.

ஒளிபரப்பாகின்ற பாடல் காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்து. உனிகிருஷ்ணன் ஹரிணியின் குரலில் ஏ ரகுமானின் இசையில். இது உங்கள் 101.3 CMR ரேடியோ. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேர்களே, ஒளிபரப்பாகின்ற பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து, உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: நேரம் சரியாக 3:30. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். போலீசார் மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்பட வேண்டும் என்றும், பொதுமக்கள் மற்றும் போலீஸ் திணைக்களம் இணைந்து செயல்பட்டாலே குற்றங்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நவேத நாயகன் தெரிவித்துள்ளார். உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை எந்த வகையிலும் மூடி மறக்க அனுமதிக்க மாட்டோம் என கொழும்பு பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் தரமான சுகாதார சேவைகள் அதிக அளவில் மக்களுக்கு எளிதில் அணுகக்கூடியதாக மாறியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடும் வெப்பநிலை நிலவுவதால் 15 வெளிப்புற நீச்சல் தடாகங்களையும் 16 குழந்தைகளுக்கான தடாகங்களையும் முன்கூடியே திறந்துள்ளதாக டொராண்டோ நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது. யுக்ரைன் மற்றும் மல்தோவா நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைக்கும் நடவடிக்கையின் முக்கிய கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் நாளை லக்சம்பர்க் நகரில் ஆரம்பமாக உள்ளன. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
3: சாய் குரூப் ஆஃப் கம்பெனி மிசிசாகாவில் உடனடி வேலை வாய்ப்பு. அனுபவம் உள்ள டிஷ் வாஷர்ஸ், செஃப் ஆகியோர் தேவை. நல்ல வேலை சூழல், உடனடியாக சேரும் வாய்ப்பு. உங்களுக்கு சமையல் துறையில் அனுபவம் இருந்தால் இது உங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பம். இன்றே அழையுங்கள். 647-291-0300, 647-291-0300, 0491-0300. மிசிசாகாவில் டிஷ் வாஷர்ஸ் மற்றும் செஃப்புக்கான வேலை வாய்ப்பு.
4: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
5: தமிழை இங்கு குட்டி தீரா,
4: ஆண்ட்ரியா,
5: ஓ சொல்றே அம்மாமா ஓ சொல்றே.
4: July 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
6: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
7: Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.

நேர்களே, இந்த வாரத்தின் வானிலையை பார்க்கலாம். தற்போதைய வானிலை 16 பாகை செல்சியஸ் ஆகியிருக்கிறது. இன்றைய நாள் மழையுடன் கூடிய ஒரு நாளாகும். இன்றைய இரவு பொழுது 9 பாகை செல்சியஸாக அமையப் போகின்றது. மழைக்கான சாத்தியங்கள் 40% உள்ளது. நாளை 22 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியும் மிக மூட்டமும் கூடிய ஒரு நாளாக அமையும். இரவு பொழுது 13 பாகை செல்சியஸ். செவ்வாய்க்கிழமை 24 பாகை செல்சியஸாக இருக்கப் போகின்றது. மீண்டும் சூரிய ஒளியும் மேகமூட்டமும் இணைந்த ஒரு நாளாக இருக்கும். புதன்கிழமை 23 பாகை செல்சியஸாகும். செவ்வாய், புதன் ஆகிய இரு நாட்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் 40% அமையப் போகின்றது. இன்றைய மழை நாளுக்கு ஏற்றதாக வருகின்றது ஒரு அழகான பாடல். இந்த பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து, ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய குரலில், ஏ.ஆர். ரகுமானின் இசையில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிரம்டன் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 15 நாட்கள் பகலும் இரவும் இடம்பெறுகின்றது. ஜூன் 20 சனிக்கிழமை தேவதா அனுக்கியை, 26 மஞ்ச திருவிழா, ஜூலை 3 சப்பரம், 4ஆம் தேதி சனிக்கிழமை தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு காலை தீர்த்த திருவிழா, இரவு கொடியிறக்கம். இறக்கம் 230 வில்கின்சன் ரோட், பிரம்டன். 905-459-7042. புவனேஸ்வரி அம்மன் .ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண் ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

நேர்களே, நேரம் இப்பொழுது 3:45. நான்கு மணியிலிருந்து 5 வரை உங்களுக்காக நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 4 6 5 3 0 0 5 5. ஒளிபரப்பு என்ற பாடல் சொல்ல துடிக்கது மெனசு திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் அவர்களுடைய குரலில் இளையராஜாவின் இசையில். இது உங்கள் 101.3 CMR தமிழ் FM. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.

நேர்களை நேர்மை பொழுது 3:55 ஒளிபரப்பாகின்ற பாடல் சைவம் திரைப்படத்திலிருந்து உத்தராவின் குரலில்.

நேரம் சரியாக 4 மணி. சீமா தமிழகம் செய்தி சுருக்கம். இரண்டாயிரத்தி 2029 நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவாகும் வாய்ப்பு உள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான உண்மைகளை எந்த வகையிலும் மூடிமறைக்க அனுமதிக்க மாட்டோம் என கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சு தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 6 நாள் அரசு முறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கிய நாடுகளுக்கு புறப்பட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆகியோர் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி நாட்டின் ஓரத்தில் இருதரப்பு சந்திப்பில் ஈடுபட உள்ளதாக வெள்ளி மாளிகை உறுதி செய்யப்பட்டுள்ளது. G7 உச்சி மாநாட்டில் புதிய உலக ஒழுங்கின் அடித்தளங்கள் உருவாக்கக்கூடும் என பிரதமர் மார்க்கானி கூறியுள்ளார். வெனிசுவேலாவில் செயல்படும் பயங்கர குற்ற கும்பல் தலைவரான குரேரோ சோல்ஸ் அமெரிக்கா ராணுவத்தின் துல்லிய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் விஜய் ஆட்சியில் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் வேரோடு பிடுங்கி எறியப்படும் என அமைச்சர் ராஜமோகன் நம்பிக்கை தெரிவித்தார். சீமா தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேர்களே, உங்களுக்காக நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழையுங்கள். 416-593-0055 எங்களுடைய முதல் நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் காசிநாதன்.
0: வணக்கம் காசிநாதன், சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: இன்றைக்கு ஜல்லிக்கட்டு காலையிலிருந்து தூக்குடாங்குருவி ரெண்டு. ஆனா இளங்கன்று பயமறியாது. இந்த பைக்கியத்துக்கும் பாட்டு குழுக்கலாம் முதல் குழுக்கல காலனுக்கு நன்றி.
0: நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அதை சிக்கு இல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: சிஎம்ஆர் தமிழகம் 101.3 கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
1: நேர்களே, நேரம் இப்பொழுது 4:09. உங்களுடைய அடுத்த நேரத்தை நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் குயின்சன். உங்களுக்கு இனிய மாலை வணக்கம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: நலமா இருக்கிறீங்களா?
1: நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா மாற்றியார்களோ.
1: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: வாரணம் ஆயிரம் திரைப்படத்தில் அடியே கொள்வேன்.
1: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி நினைந்து கொண்டமைக்கு
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: Alele, அது சீய மாதியப்பம் 101.3 கேட்குற பொழுது அது ஒரு ஆனந்தம்தான் இருக்கும். அருமை.
1: எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் செல்வகுமார், நான் அப்படியே இருக்கிறீர்கள்?
1: வணக்கம் செல்வகுமார், நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: எனக்கு பேடி படத்தில இருந்து ராஜ் ராஜ் ராஜ்ரி.
1: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களோடு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக.
1: நேர்களே, 4 மணியிலிருந்து 5 மணி வரை உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி இடம்பெறும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலியுங்கள். 416-513-0055. எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம். நான் பிரேமா பேசுறேன். நீங்கள் எப்படி இருக்கேன்?
1: வணக்கம் பிரேமா, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: ரொம்ப நலமா இருக்கேன், நன்றி. உங்களுக்கு
1: சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: எனக்கு பீமா திரைப்படத்துல ரகசிய கனவுகள் அந்த பாட்டு வைக்கிறீங்களா?
1: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: சிஎம்ஆர் தமிழகம் 101.3 கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க.
1: நேரம் இப்பொழுது 4:27. உங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் கண்ணன் பேசுறோம்.
1: வணக்கம் கண்ணன், நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: பாடல் ஆலவன் திரைப்படத்தில இருந்து டமக்கு டமக்கு டம் அந்த பாட்டு.
1: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம், நான் பவி ஹரிக்கிறேன்.
0: வணக்கம், அதை சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: அதோ இந்த பறவை போல வாழ வேண்டும்.
0: மிகவும் அழகான ஒரு பாடல் உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி. இந்த குணமேக்கு
1: உங்களுக்கு மிகவும் நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: trending. More music, more fun.
1: நேர்களே, 5 மணி வரை உங்களுக்காகின்ற நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்க அழியுங்கள். 416-593-0055 எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: மாலை வணக்கம் ரமேஷ், நான் நலமா இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? சந்தோஷம். சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
2: பாடல் வந்து கரகாட்டக்காரன் படத்தில் அந்த மாங்குயிலே போங்கிலேயான பாடல்.
1: SPP மற்றும் எஸ் ஜானகி அவர்களுடைய அவர்கள் பாடிய அந்த பாடல் உங்களுக்காக வருகின்றது. நன்றி. நினைந்து கொண்டு
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.

0: நேர்களே, ஒளிபரப்பாகிய பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து நித்யஸ்ரீயின் குரலில் ஏ ரகுமானின் இசையில். எங்களுடைய அடுத்த நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார்?
1: வணக்கம். என் பேர் குட்டி. நான் நலமா இருக்க, நீங்க எப்படி இருங்க?
0: குட்டி, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: சூப்பரா இருக்கான். மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஒளியெல்லாம் வந்தீங்களா?
0: எனது குடையா? இல்ல இல்ல, நாங்கள் இன்றைக்கு நினைச்சிட்டு தான் வந்த நாங்கள். சரி, அது வேற.
1: நீங்கலாம் கூடுதலா வெதர் எல்லாம் பாப்பீங்க, அதுக்கேத்த மாதிரி.
0: அதான் வெதர் நாங்கள் பாக்குறதா, நாங்கள் மறந்து விடுகின்றோம்.
1: ஆக்களை சொல்லுங்க, நீங்க கேட்க மாட்டீங்க.
0: அவர் ஆக்களுக்கு நாங்கள் எச்சரிக்கையை கொடுத்து வைத்திருக்கோம், ஆனா நாங்கள் எச்சரிக்கையான ஆக்கள் இல்லை. சரி, சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் இன்றைக்கு?
1: இன்னைக்கு கால் தேசம் படத்திலிருந்து அன்பே என்ற பாட்டு.
0: உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி. நன்றி.
0: நன்றி. வணக்கம்.

0: காலையில் அதிசயம் அதியப்பம் 101.3 கேட்குற பொழுது அது ஒரு ஆனந்தம்தான் இருக்கும். அருமை அருமை.
1: நேர்களே, நேரம் இப்பொழுது 4:56. இந்த நிகழ்ச்சியின் நிறைவு நேருடன் நாங்கள் இணைந்து கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் திரௌதி அம்மராஜா பேசுறேன்.
1: வணக்கம்.
2: மழலை மொழியில் பேசுறேன், அன்பரி தேவிக்கு வணக்கம் மேடம். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கிறேன். ஏனடா குடைய விட்டுட்டு வந்தேன் நீங்கள். மழை டைம்ல பாடல் பாண்டு பாச படத்துல திருநீர் அணிந்து தெப்ப குழம்பி திருநாள் வெறும் முத்தமே என்று தங்கைக்காக பாடும் ஒரு பாடல். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள், இந்த வெதரை கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும் இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றிகிறா. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம் திலகா. இந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் சந்திக்கலாம்.
2: எங்களை நினைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி. வணக்கம்.

பொண்ணுக்கும் புள்ளைக்கும் சொந்தத்தை வழக்கும் மங்கள வாழ்த்து இது. திருநீர்மல தெப்ப கோளமே திருநாள் தந்த முத்துரதமே மங்கள குங்குமமே புது செண்பக சந்தனமே தங்கத்தின் தேர்வலமே இந்த தங்கச்சி ஊர்வலமே.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகொலை அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 24வது நாளாக யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற மேலதிக நீதிவான் முன்னிலையில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் வெளிவடக்கு பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மேல் குடியேற்ற கோரி நாளைய தினம் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக பாரிய போராட்டம் ஒன்றினை மக்கள் முன்னெடுக்கவுள்ளனர். கண்டம் பாயும் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்தி அளிக்கும் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் புதிய சட்டத்திலிருந்து கனடா அரசு பின்வாங்காது என கலாச்சார அமைச்சர் மர்மிலர் தெரிவித்துள்ளார். உலகின் முன்னணி தொழில்துறை நாடுகளை கொண்ட G7 அமைப்பின் அரசு தலைவர்கள் உச்சி மாநாடு நாளை பிரான்சில் ஆரம்பமாக உள்ளது. சீமா தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-465-4661-416-465-4765-4765-4661.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000. GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
7: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
7: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
7: சுகந்தன், 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்,

நேர்களே, நேர்மை இப்பொழுது 5:07. ஒளிபரப்பாகின்ற பாடல் தற்போது சமூக ஊடகங்களில் மிகவும் பிரபலமான ஒரு பாடலாக இருக்கின்றது. வரி வரி சந்தோஷ் நாராயணன் இசையில் மற்றும் தி அவர்களுடைய குரலில்.

ASMR. Come listen. நேர்களே, ஒளிபரப்பாகின்ற பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து சாய் அபியங்கரின் இசையில் மற்றும் குரலில்.

0: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட் உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஓட்டோ.ca புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து டிடாச் ஹோம் $799,000 இருந்து டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்
3: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம் பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம் உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000
4: Another Don Clean with the Don Ducks.
5: Oh, he's doing dishes with Dawn Platinum.
6: The only soap trusted to save wildlife affected by oil.
5: And Platinum removes up to 99% of grease and food residue, so he doesn't have to work so hard.
6: Well, flap my wings. What'll he do with all that unused elbow grease?
5: Organize the fridge, the spice rack, the junk drawer.
6: What are you quacking on about? He's gonna make enchiladas.
5: More dishes? That's giving this duck goosebumps.
4: Dawn Platinum, the better grease getter.
0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
7: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
8: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
9: நோ நோ நோ.
10: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல் அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்

0: குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய மண்ணிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேர்களே, நேர்மைப்பொழுது 5:18 ஒளிபரப்பாகின்ற பாடல் ராஜகுமார் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியின் குரலில் இளையராஜாவின் இசையில்.
2: என்னன்னு சொல்ல
3: யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: CMR 101.3. More music, more fun.
1: நேர்களே, நேர்மை பொழுது 5:24 ஒளிபரப்பாகின்ற பாடல் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமானின் இசையில் உன்னிமேனனின் குரலில்.

0: வணக்கம். நேரம் மாலை 5:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் எஸ் ஜி ராம்பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 12வது தேசிய மாநாடு வவுனியாவில் நடைபெற்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இருதரப்பு சந்திப்பை நடத்தவிருக்கிறார்கள். G7 உச்சிமாநாட்டில் புதிய உலக ஒழுங்கின் அடித்தளங்கள் உருவாக்கக்கூடும் என பிரதமர் மாக்கானி தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் மற்றும் மோல்டோவா ஆகிய இரு நாடுகளையும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைக்கும் பேச்சுவார்த்தைகள் நாளை லக்சம்பர்க் நகரில் ஆரம்பிக்கவிருக்கின்றன.
1: இலங்கை செய்திகள்.
0: தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 12வது தேசிய மாநாடு வவுனியா மாவட்டத்தில் உள்ள வோர்ஸ் மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. 8 மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்ட பொதுக்குழு உறுப்பினர்களின் பங்கேற்புடன் மத்திய குழு மற்றும் தலைமை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவராக மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவு செய்யப்பட்டார். உபத்தலைவராக குருசுவாமி சுரேந்திரன், செயலாளர் நாயகமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன், நிதிச் செயலாளராக கமலவிஜிந்தன், தேசிய அமைப்பாளராக செந்தில்நாதன் மயூரன், நிர்வாக செயலாளராக பரமலிங்கம் நித்யானந்தன், இளைஞர் அணிச் செயலாளராக தியாகராஜா பிரபாகரன் ஆகியோர் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மாநாட்டில் செயலாளர் அறிக்கை, நிதிச் செயலாளர் அறிக்கை மற்றும் தலைவர் உரை இடம்பெற்றதுடன் உபத்தலைவரால் கட்சியின் மாநாட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 24வது நாளாக யாழ் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் நடைபெற்றது. அகழ்வின் போது இன்றுடன் 355 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் 341 எண்பு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு துப்புரவாக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள போதிலும் மேலும் 2 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டதாக சட்டத்தரணி வி நிரஞ்சன் தெரிவித்தார். இவற்றில் 4 எண்புகள் சிறுவர்களுடையதும், 2 வளர்ந்தவர்களுடையதும், 1 குழந்தையினதும் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இதேவேளை இன்று முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் அகழ்வுப் பணி மேலும் விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றனர். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் சர்வதேச நாணய நிதியம் தவிர்த்து 1854.77 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன்களை பெற்றுள்ளதாக நிதியமைச்சு நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரா எழுப்பிய கேள்விக்கு பதிலாக இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் 2026 மே மாதம் 5ஆம் தேதி வரை உள்ள காலப்பகுதியில் முன்பே ஒப்பந்தம் செய்யப்பட்ட 18 திட்டங்களுக்கு அமைவாக இந்த கடன்கள் பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இருதரப்பு மற்றும் பன்முக கடன்களை உள்ளடக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த கடன்கள் ஜப்பான், தென்கொரியா, சவுதி அரேபியா, நெதர்லாந்து மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இலங்கை இதுவரை மொத்தமாக 102.02 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெற்றுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் இராஜாங்க அமைச்சர் அனில் ஜெயந்த நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் நாட்டின் பொருளாதார நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க அமைச்சர்கள் கூறும் அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா பொருளாதாரம் ஆபத்தான நிலைக்கு செல்லும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். கோப்பாய் காவல் நிலையத்திற்காக அனைத்து வசதிகளுடன் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டடம் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. 1 வருடத்திற்கும் குறைவான குறுகிய காலத்திற்குள் சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் கட்டுமான பணிகள் நிறைவு செய்யப்பட்ட இந்த புதிய காவல் நிலைய கட்டடம் மக்களுக்கு மிகவும் திறமையான மற்றும் தரமான சேவையை வழங்கும் நோக்கில் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் போது பழைய காவல் நிலைய கட்டடம் அமைந்திருந்த காணியின் உரிமையை அதன் சட்டப்பூர்வமான உரிமையாளர்களிடம் மீண்டும் ஒப்படைப்பதை குறிக்கும் வகையில் 7 உரிமையாளர்களுக்கு வீடுகளுக்கான சாவிகளை வழங்கும் நிகழ்வும் அமைச்சரின் தலைமையில் நடைபெற்றது. இங்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால, மக்களுக்கு திறமையான, நம்பகமான மற்றும் தரமான சேவையை வழங்குவது இலங்கை காவல்துறையின் முதல் பொறுப்பாகும் என வலியுறுத்தினார். அத்துடன் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள் அல்லது வேறு எந்த பாகுபாடுமின்றி இளைஞர்கள் என்ற வகையில் அனைத்து மக்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வது அரசாங்கத்தின் முதன்மையான பொறுப்பாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம், யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர், காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய, சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர்கள் உள்ளிட்ட இலங்கை காவல்துறை சிரேஷ்ட அதிகாரிகள், பொதுமக்கள், பாதுகாப்பு குழுக்களின் பிரதிநிதிகள் மற்றும் பிரதேச மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
1: இந்திய செய்திகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளிலிருந்து 60 நாட்களுக்கு பின்னர் மீனவர்கள் மீண்டும் பாக்குநீர்னை கடற்பகுதியில் மீன்பிடிக்க விசைப்படகுகளில் கடலுக்கு சென்றனர். மீன் மற்றும் கடல்வாழ் உயிர்களின் இனப்பெருக்க காலமாக ஏப்ரல் மே ஜூன் மாதங்களை மத்திய மீன்வளத்துறை அமைச்சகம் அறிவித்ததை அடுத்து ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 2 மாத கால விசைப்படகு மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்பட்டிருந்தது. இந்த காலத்தில் பாக்கு நீரிணை மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் உள்ள 50க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையோரங்களில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்தன. இந்த இடைவெளியில் படகுகளின் பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. தடைக்காலம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து இன்று மாலை முதல் சுமார் 800 விசைப்படகுகளில் 4000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு புறப்பட்டனர். படகுகளில் ஐஸ் கட்டிகள், வலைகள் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மீனவர்கள் உற்சாகமாக மீன்பிடிக்கச் சென்றனர். இதனிடையே மீன்வளத்துறை அதிகாரிகள் அனுமதி ஆவணங்கள் மட்டுமே மீன்பிடிக்க செல்ல வேண்டும் என்றும், எல்லை தாண்டி மீன்பிடிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயம் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இருதரப்பு சந்திப்பை நடத்தவிருக்கிறார்கள் என வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது. இந்த சந்திப்பு ஜூன் 15 முதல் 17ஆம் தேதி வரை பிரான்சின் ஏவியான் லே பெனிஸ் நகரில் நடைபெறும் G7 மாநாட்டின் போது நடைபெறவிருக்கிறது. வர்த்தகம், விசா கொள்கை, எரிசக்தி ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய உலக விவகாரங்கள் பேசப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பு இந்தியா அமெரிக்கா உறவுகளிலும் உலக அரசியலிலும் முக்கிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ்மின் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: நடைபெறவிருக்கின்ற G7 உச்சிமாநாட்டில் புதிய உலக ஒழுங்கின் அடித்தளங்கள் உருவாக்கக்கூடும் என பிரதமர் மாக்கானி தெரிவித்திருக்கிறார். அயர்லாந்தின் ட்ரினிட்டி கல்லூரி நிகழ்வில் பேசும்போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். G7 தற்போது பழையபடி உலகை முழுமையாக வழிநடத்தும் சக்தியல்ல என்றும், பல நாடுகள் இணைந்த புதிய ஒத்துழைப்பு முறை உருவாகி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆண்டின் G7 மாநாடு பிரான்சின் ஏவியன் லெஸ் பெயின்சில் நகரில் நடைபெறவிருக்கிறது. இதில் உறுப்பு நாடுகள் மட்டுமல்லாமல் வளைகுடா நாடுகள் கென்யா, பிரேசில், எகிப்து மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கவிருக்கின்றன. இந்த புதிய நட்பு நாடுகள் உலக பிரச்சினைகளுக்கு விரிவான பார்வையையும் தீர்வுகளையும் வழங்குவார்கள் என அவர் தெரிவித்தார். 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் புதிய சட்டத்திலிருந்து கனடா அரசு பின்வாங்காதென கலாச்சார அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்திருக்கிறார். பில் C-34 பாதுகாப்பான சமூக ஊடக சட்டம் என அழைக்கப்படும் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் 16 வயதுக்கு குறைவானவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும். பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்யும் தளங்களுக்கு மட்டுமே விலக்கு அளிக்கப்படும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாலும் குழந்தைகளை இணைய ஆபத்துக்களிலிருந்து பாதுகாப்பது குறித்து கனடா தனது நிலைப்பாட்டை மாற்றாது என மில்லர் தெரிவித்தார். டிஜிட்டல் சேவை வரி மற்றும் ஒளிபரப்பு சட்டம் தொடர்பாக அமெரிக்க அழுத்தங்களுக்கு கனடா சில தளர்வுகளை வழங்கியிருந்தாலும் குழந்தைகளின் இணைய பாதுகாப்பு விவகாரத்தில் அரசு உறுதியுடன் செயல்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.

0: உலகச் செய்திகள்.
1: உக்ரைன் மற்றும் மோல்டோவா நாடுகளை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைக்கும் நடவடிக்கையின் முக்கிய கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தைகள் நாளை லக்சம்பர்க் நகரில் ஆரம்பமாக இருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் 27 உறுப்பு நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக சட்டத்தின் ஆட்சி, ஜனநாயக அமைப்புகள், மனித உரிமைகள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பான விடயங்கள் ஆராயப்படவிருக்கின்றன. ரஷ்ய படையெடுப்பை தொடர்ந்து 2022 ஆண்டு உக்ரைன் மற்றும் மோல்டோவா ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் தகுதி நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டன. பல்வேறு தடைகளை தாண்டி தற்போது உறுப்பினர் சேர்க்கை பேச்சுவார்த்தைகளை நடைமுறை கட்டத்தை எட்டியிருக்கின்றன. இந்த நடவடிக்கை இரு நாடுகளின் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினர் கனவை நோக்கிய முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகையை 10 மில்லியனாக மட்டுப்படுத்தப்படும் முன்மொழிவு இடம்பெற்ற வாக்கெடுப்பில் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட முடிவுகள் தெரிவிக்கின்றன. முழுமையான வாக்குகள் எண்ணப்படாத நிலையில் சுமார் 55% பேர் எதிராகவும் 45% பேர் ஆதரவாகவும் வாக்களித்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்த முன்மொழிவை வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சி முன்வைத்திருந்தது. குடியேற்றத்திற்கு எதிரான நிலைப்பாட்டுக்காக நீண்ட காலமாக பிரச்சாரம் செய்து வரும் இந்த கட்சி மக்கள் தொகை அதிகரிப்பால் போக்குவரத்து, வீட்டு வசதி மற்றும் சுற்றுச்சூழல் மீது அழுத்தம் அதிகரிக்கிறது என வாதிட்டது. எனினும் இந்த திட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உள்ள சுதந்திரமான மக்கள் இயக்க ஒப்பந்தத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டது. 2002 சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை 7.3 மில்லியனாக இருந்த நிலையில் தற்போது அது 9.1 மில்லியனாக உயர்ந்திருக்கிறது. இதில் சுமார் 27% பேர் வெளிநாட்டு குடியுரிமையுடையவர்கள். மருத்துவம், சுற்றுலா மற்றும் பராமரிப்பு துறைகளில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அவசியமானவர்களாக உள்ளனர் என்பதால் மக்கள் தொகை கட்டுப்பாடு பலராலும் ஆதரிக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் 12வது தேசிய மாநாடு வவுனியாவில் நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பிரான்சில் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் இருதரப்பு சந்திப்பை நடத்தவிருக்கிறார்கள். G7 உச்சிமாநாட்டில் புதிய உலக ஒழுங்கின் அடித்தளங்கள் உருவாகக்கூடும் என பிரதமர் மாக்கானி தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் மற்றும் மோல்டோவா ஆகிய இரு நாடுகளையும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைக்கும் பேச்சுவார்த்தைகள் நாளை லக்சம்பர்க் நகரில் ஆரம்பமாகவிருக்கின்றன. இத்துடன் CMR தமிழ்ஷ்மின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTS ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 16 தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் அருண், ஐயப்பராஜ் மற்றும் சௌமியா விஜய். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
5: Everything okay? No problem and it's now.
2: Bar kalam closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
8: ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
9: இன்னும்
10: வரல காசு.
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: What's happening? So sad.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

இன்றைய வானிலைக்கு ஏற்புடையதாய் நான் சமூக ஊடகத்தில் படித்ததில் பிடித்த அழகிய கவிதை வரிகள். இரவுகள் விடிந்து போகலாம், நிமிடங்கள் கடந்து போகலாம், இருப்பிடம் மாறிப்போகலாம், ஆனால் நான் மட்டும் மீண்டும் ஒரு மழைக்காக காத்திருக்கிறேன். ஏக்கங்களுடன் வானம் பார்த்த பூமியாய் நேர்களே, நேர்மை பொழுது 5:49 ஒளிபரப்பாகின்ற பாடல் ஐரா திரைப்படத்திலிருந்து, பத்மப்ரியாவின் குரலில், சுந்தரமூர்த்தியின் இசையில்.

இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து 11 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும். மீண்டும் நமது சீமாள் தமிழகம் ஒளிபரப்புகள் 11 மணியிலிருந்து ஆரம்பமாகும். என்னுடன் இணைந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்கள் ஆராதனி ராஜகுமார். நன்றி, வணக்கம்.